ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 இஜ்ஜேஷ்டா மாதம் 8 நாள், ஸ்ரீ பாரபவ வருடம் வைகாசி திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. மங்கள இசை நேரம் காப்பி.

காபி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 105, நல்குறவு, குறளின் 5. குறள்: நல்குறவு என்னும் இடும்பையுள் பால்குறை துன்பங்கள் சென்றுவிடும். இதன் பொருள்: வறுமை என்னும் ஒரு துன்பத்துள் பல்வேறு துன்பங்கள் வந்து சேர்ந்துவிடும். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 105, நல்குறவு, குறளின் 5. குறள்: நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும். இதன் பொருள்: வறுமை என்னும் ஒரு துன்பத்துள் பல்வேறு துன்பங்கள் வந்து சேர்ந்துவிடும். குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

ஆகாஷ் வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மோடி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், 6:15 அருளசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி இதில் தொல்கலைகள், ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழர் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும், 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம், 7:50 உணவே உன்னதம், பாலியல் ஆரோக்கியத்திற்கு தேவையான

0: நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், சாதனை சிறப்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேயர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம், உங்கள் குடும்பத்தின் சிறப்பு. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம், புலவர் ரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், தொடர்ந்து முனைவர் வே நல்லத்தம்பி அவர்கள் இயற்றிய முப்பெரும் நாடக காப்பியங்கள் நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதியும் விதவிதமான தலைப்புகளில் விதானி வினா நிகழ்ச்சி, நான் யார். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல் 361 பகுதி. 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், வறட்சி காலங்களில் கால்நடை ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நிலைத்தாளை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாடல், வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi met the representatives of the Tribal Security Forum in New Delhi yesterday. In a social media post, Mr. Modi said their dedication to the tribal community is truly commendable. He stated that during the meeting, meaningful discussions were held on various topics related to the development of tribal communities and their empowerment. Union Home Minister Amit Shah held a meeting yesterday to review preparations for the Commonwealth Games and proposed Olympics to be hosted in Ahmedabad. Union Sports Minister Mansukh Mandavia, Gujarat Chief Minister Bhupendra Patel, Deputy Chief Minister Harsh Sanghvi and senior officials were present at the meeting. In a social media post, Mr. Shah said, Modi government is expanding world-class sports infrastructure and state-of-the-art training facilities in India. He said, keeping in mind the proposed world-class sporting events in Ahmedabad, sports facilities are being developed in accordance with global standards. Ahmedabad would be hosting the 2030 Commonwealth Games and has officially submitted a bid for the 2036 Olympics. The National Testing Agency, NTA, has released revised examination dates and admit cards for the Common University Entrance Test undergraduate CUET UG 2026 examinations for admission to programs across central and participating universities. The examinations will now be

0: conducted on the 31st of this month and 6th and 7th of next month. The examination, which was scheduled for yesterday, was rescheduled due to Eid ul-Azha. NTA said that admit cards for candidates appearing for the test on Sunday can be downloaded from the official website of NTA, cuet.nta.nic.in. The CBI has arrested Giribala Singh in the Trisha Sharma death case. Giribala is Trisha's mother-in-law and a retired district and sessions judge. The arrest was made in Bhopal yesterday. Earlier, a CBI team questioned and searched Giribala's home for nearly 7 hours, following which she was arrested. Air India has extended suspension of its flights to Israel till July end amid continued geopolitical uncertainties in West Asia. The airlines had earlier suspended flight operations on Tel Aviv-Delhi route till June end. A senior Air India official said that flights have been further suspended, keeping in mind the geopolitical situation in the region. In the wake of the West Asia conflict, airlines have been facing multiple headwinds, including costlier fuel and airspace curbs, which pushed up their operational costs. Vice President C.P. Radhakrishnan will undertake a 3-day visit to Karnataka, Goa and Kerala beginning today. The Vice President will attend the global celebration marking 45 years of the Art of Living Foundation in Bengaluru, Karnataka today. Later in the day, he will attend the Platinum Jubilee celebrations of University BDT College of Engineering at Davangere, Karnataka. National Security Advisor Ajit Doval called for decisive action against terrorism and said there cannot be double standards in the fight against it. Addressing an international security forum in Russia, Mr. Doval said responsible nations have to evaluate their choices and decide whether they support sponsors of terrorism or counter them with decisive action. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, has said it targeted an American airbase in the region after fresh U.S. strikes on southern Iran overnight. Kuwait, which hosts a U.S. base, said it had intercepted hostile missile and drone threats but did not confirm the target. The Iranian missile launch came after the U.S. shot down Iranian drones over the Strait of Hormuz and struck a military site in Bandar Abbas, a strategic port city in southern Iran. In IPL cricket, Gujarat Titans and Rajasthan Royals will meet in the all-important qualifier 2 at the Maharaja Yadavindra Singh International Cricket Stadium, New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. The winner will take on Royal Challengers Bengaluru in the final on Sunday at Narendra Modi Stadium in Ahmedabad. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழ் மொழியின் சிறப்பு எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
3: தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்த போதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமுறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும்

0: எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றித் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ்ச் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் சி தினேஷ் பாடிய பாடல், ரிச்சர்ட் விஜய் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் ஹாஜி எஸ் சையதலி அவர்கள் பாடிய பாடல். எஸ் பி பூபதி அவர்களுடைய இசையமைப்பில் நாகூர் எம் காதர் அலி அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

நேர்களை கேட்ட பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கல்யாண் ஆனந்த் அவர்களுடைய இசையமைப்பில் கிருத்திகா வரிகளில் ஒலித்தது. கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்களை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அதிகபட்ச வெப்பநிலை 19-23°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13°C ஆகும். காலை நேர காற்று நீரப்பதம் 90%-100%, மாலை நேர காற்று நீரப்பதம் 80%-90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதனரோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவலி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா சுஸ்பைரிலம் அல்லது ஃபாசிலஸ் சப்டைசிலஸ் 25 கிராம், வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை முறைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிறப்புள்ளி நோய்களை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராம், காப்பர் ஆக்சிக்

குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசியம் 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மண்ணில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புள கருகல் நோய் மேலாண்மைக்கு பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்க வேண்டும். மோசமான வடிகால் மற்றும் பருவகால மழையால் வயல்களில் தண்ணீர்கள் தேங்கலாம். தொடர்வது வாழை மரத்திற்கான ஆலோசனை. 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.

0: இன்று இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: கால்நடை வளர்ப்புல அதிகமா ஈடுபடுறவங்க தான் இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. மேபி இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் நமக்கு வைல்ட் லைஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய இது இருக்கனால வந்து கொஞ்சம் மாற வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இல்ல இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் எடுத்த 20வது கால்நடை கணக்கெடுப்பு 2019 எடுத்தாங்க. அதுபடி நம்மகிட்ட வந்து 193.46 மில்லியன் பசுமாட்டு இனங்கள் இருக்கு. 109.85 மில்லியன் வந்து எருமை மாட்டு இனங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 95 லட்சம் பசுமாடுகளும் 5 லட்சம் எருமை மாடுகளும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எருமை மாடுகள் எண்ணிக்கை வந்து இப்ப நீர் ஆதாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, குளங்குட்டையெல்லாம் வந்து இல்லாதனால அது கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனுடைய வளர்ப்பு அதையும் மேம்படுத்துவதற்காக அரசு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு.
0: கறவை மாடுகளின் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்கள் பல தகவல்களை கொடுக்க போறாரு. நேயர்களே, கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார்.

0: கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை

0: கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரியில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வில் இந்த தொல்கதைகளை வந்து வாரந்தோறும் நம்ம கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கேட்க கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இந்த கதை வந்து காட்டுக்கு ராஜா, அவர் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையோட களம் வந்து குன்னூர் அருகே உள்ள செங்கல்புத்தூர்ன்ற கிராமம். அங்க வந்து மிகச்சிறந்த ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்களோட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருக்குவாரு. அவர் பேர் ஜே ஆர் மணி. அவரை வந்து நான் வந்து குன்னூர்ல பார்க்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நானும் ஒரு நாள் வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு போறேன். அந்த பயணம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த குன்னூர்ல இருந்து

0: ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பஸ் பயணம் அங்கிருந்து நடக்கணும். ஒரு அடர்ந்த காட்டு வழியிலையும் தேயிலை தோட்டங்கள் நடுவே எங்க போனோம். செங்கல்புத்தூர் என்ற அழகான கிராமம், அங்க வந்து எனக்காக காத்திருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உணவெல்லாம் கொடுத்து அமர்ந்திருக்கும் போது மெதுவா பேச ஆரம்பிக்கிறேன். இங்க வரும்போது நிறைய அடர்ந்த வனப்பகுதி இருக்கு, இங்கே வந்து புலியெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டு, அப்போ அவரு என்னோட அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு, இன்னும் அது வேற வழக்கு மொழியில இருக்கு அப்படின்னு சொன்னார். வழக்கிலேயே இருக்கு அந்த கதை அப்படின்னாரு. அது கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்ட போது, பழங்குடி மக்கள் எல்லாமே மூதாதையர் வழிபாடு வந்து அவங்க வந்து அதிகமா பண்ணுவாங்க. அந்த மூதாதையர் வழிபாடு முடிஞ்ச உடனே காட்டுக்கு அரசனா இருக்கிறது யாருனாக்கா புலி. அந்த புலி கிராமத்துக்கு வந்து மூன்று முறை உரும்புமா, அந்த உரும்பல் சத்தம் பக்காசுரம் மலையவே ஆட்டி படைக்குமா, அவ்வளோ பெரிய உரும்பல் இருக்குமா. அந்த உரும்பல் வந்தாதான் தன்னை வந்து மூதாதையர் அவர்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டதாகவும் அது மூலயமா ஆசீர்வாதம் கிடைச்சதா நினைக்கிறாங்க. புலி இவர்களின் வாழ்வில் இரண்டரை கலந்திருக்க ஒரு நல்ல விலங்கு. அந்த காட்டுல இருக்க மிக வலிமையான விலங்கு தன் மூதாதையர நினைச்சு அதோட சத்தத்தை கேட்டு ஆசீர்வாதமா நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு அழகான கதையே ஜே ஆர் மணி அவரு வந்து எனக்கு சொன்னாரு. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்திச்சு. ஏன்னா பழங்குடி மக்கள் பறவைகள், வனவிலங்குகள், மரங்கள், தாவரங்கள், நீர்நிலைகள் இவற்றையெல்லாம் வந்து தன்னோட உறவினரா நினைச்சு பாவிக்கிறாங்கன்றது இந்த கதை மூலம் தெரிய வந்துச்சு. ஒரு புலி தன் சத்தத்தை மூன்று முறை சொன்னால் மட்டுமே மூதாதையர் மூலம் கிடைத்த அன்பும் ஆசீரும் கிடைத்தது என்று நம்புகிறார்கள் ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள். இது போன்ற சுவையான மிக அற்புதமான கருத்தாழ மிக்க கதைகளை வந்து நான் நெடுந்தூரம் பயணம் செஞ்சு அந்த பழங்குடி மக்களிடந்து வாங்கி இதை உங்கள்கிட்ட வழங்குறதுல வந்து உள்ளார்ந்த பெருமை அடைகிறேன். மிக்க நன்றி. எதிர்வரும் காலங்களிலும் இது போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த கதைகளை வந்து உங்கள்கிட்ட வழங்குறதுக்கு வந்து தயாரா இருக்கேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
5: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
6: போலக் ஒரு நண்பரிடம் அவரோடு விவாதித்துக் கொண்டிருப்பதை விட ஒத்துப்போகவே அவர் முயல்வார். போனிக்ஸிலிருந்து எனக்கு எழுதினார், அங்கே இருக்கும் வாழ்க்கை தமக்கு இன்பமாக இருக்கிறது என்றாலும் தாம் சந்தோஷமாகவே இருப்பினும் குடியேற்றத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்று நம்பினாலும் இதை விட்டுவிட்டு காரியாலயத்தில் சேர்ந்து அட்டர்னிக்கு பயிற்சி வருவதனால் நாங்கள் எங்கள் லட்சியத்தை வெகு சீக்கிரத்தில் அடைந்துவிட முடியும் என்று நான் நினைத்ததனால் அப்படியே செய்ய தாம் தயார் என்று எழுதினார். இந்த கடிதத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். போலக் போனிக்ஸிலிருந்து கிளம்பி ஜோகனஸ்பர்கிற்கு வந்து பயிற்சி பெற தஸ்தாவேஜில் கையெழுத்தும் இட்டார். அதே சமயத்தில் ஸ்காட்லாந்துக்காரரான ஒரு பிரம்மஞான சங்கத்தினரையும் போலக்கை பின்பற்றும்படி

0: சிக்கிக் கொண்டிருப்பேன். யாருமே என்னையோ எதிர்பார்த்தோ இராத வகையில் நானும் என்னுடைய லட்சியங்களும் எவ்வாறு காப்பாற்றப்பட்டன என்பதை இன்னும் சில அத்தியாயங்களுக்கு பிறகு நான் விவரிப்பேன். வருங்காலத்தில் இந்தியாவுக்கு திரும்புவது என்ற நம்பிக்கையை எல்லாம் இப்பொழுது அடியோடு கைவிட்டு விட்டேன். ஓராண்டில் திரும்பி வந்து விடுவேன் என்று என் மனைவிக்கு வாக்களித்திருந்தேன். நான் திரும்புவதற்கான அந்த ஓராண்டும் முடிந்துவிட்டது. ஆகையால் அவளையும் குழந்தைகளையும் வரவழைத்துக் கொள்வது என்று தீர்மானித்தேன். அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து கொண்டிருந்த கப்பலில் என் மூன்றாவது மகன் ராமதாஸ் கப்பல் கேப்டனுடன் விளையாடிக் கொண்டிருக்கையில் விழுந்து கையை முறித்துக் கொண்டான். கேப்டன் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டதோடு கப்பல் டாக்டர் அவனுக்கு சிகிச்சை செய்யும்படியும் ஏற்பாடு செய்தார். கட்டுப்போட்ட கையோடு ராமதாஸ் கப்பலிலிருந்து இறங்கினான். வீட்டுக்கு போனதும் தக்க சமயத்தில் டாக்டர் ஒருவரை கொண்டு அவன் காயத்திற்கு கட்டுக்கட்ட வேண்டும் என்று கப்பல் டாக்டர் ஆலோசனை கூறினார். மண் சிகிச்சையில் நான் பூரணமாக நம்பிக்கை வைத்திருந்த சமயம் அது. என்னுடைய அரைகுறை வைத்தியத்தை நம்பிய என் கட்சிக்காரர்கள் சிலரையும் மண் நீர் சிகிச்சை செய்து கொள்ளும்படி தூண்டி வந்தேன். இந்த நிலையில் ராமதாஸ் விஷயத்தில் நான் என்ன செய்வது? அப்பொழுது அவனுக்கு 8 வயது. அவனுக்கு நான் கட்டு கட்டி விடுவதில் சம்மதம்தானா என்று அவனை கேட்டேன். அவன் சிரித்து கொண்டு சம்மதம் என்றான். தனக்கு நல்லது இன்னது என்பதை அந்த வயதில் அவன் முடிவு செய்து கொள்வது சாத்தியமில்லை. ஆனால் அரைகுறையான வைத்தியத்திற்கும் சரியான வைத்திய சிகிச்சைக்கும் உள்ள பேதம் அவனுக்கு தெரியும். என்னுடைய வீட்டு வைத்திய பழக்கத்தை அவன் அறிவான். தன்னை என்னிடம் ஒப்படைத்து விடுவதில் அவனுக்கு நம்பிக்கையும் இருந்தது. பயந்து நடுங்கிக் கொண்டே அவனுக்கு போட்டிருந்த கட்டை அவிழ்த்தேன். புண்ணை அலம்பினேன். அதன் மீது சுத்தமான மண் பற்றும் போட்டேன். பிறகு கைக்கு கட்டு போட்டேன். புண் முற்றும் மாறிவிடும் வரையில் 1 மாத காலம் கட்டு போடுவது தினந்தோறும் நடந்து வந்தது. எந்த தொந்தரவுமே இல்லை. சாதாரண சிகிச்சையினால் எவ்வளவு காலத்தில் இப்புண் ஆறிவிடும் என்று கப்பல் டாக்டர் கூறியிருந்தாரோ அதைவிட இப்பொழுது அது ஆறுவதற்கு அதிக காலம் ஆகவில்லை. இதுவும் என்னுடைய மற்ற பரீட்சைகளும் வீட்டு வைத்திய முறையில் எனக்கு இருந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தின. நான் இப்பொழுது அதிக தன்னம்பிக்கையுடன் இம்முறைகளை மேற்கொண்டும் கையாண்டேன். மற்றும் பல நோய்களுக்கும் இம்முறையை கையாண்டேன். புண்கள், ஜுரங்கள், அஜீரணம், காமாலை ஆகிய நோய்களுக்கெல்லாம் மண் நீர் வைத்தியம் செய்து வந்தேன். அநேகமாக குணமாகிக் கொண்டே வந்தன. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இதில் எனக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது இல்லை. அந்த சிகிச்சைகளில் அபாயங்களும் உண்டு என்பதை அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன். ஆகையால் இந்த சோதனைகளை குறித்து நான் இங்கே கூறியிருப்பது அவற்றின் வெற்றியை எடுத்துக்காட்டுவதற்காக அன்று. எந்த சோதனையும் முழுமையான வெற்றியை கண்டது என்று நான் கூறிக்கொள்ளுவதில்லை. வைத்தியர்கள் கூட தங்கள் சோதனை பூரண வெற்றியை அளித்தது என்று சொல்ல முடியாது. புதிய சோதனைகளை செய்ய முற்படுகிறவர் முதலில் அவற்றை தம்மிடமே செய்து கொண்டு பரீட்சிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுவதே என் நோக்கம். இதனால் உண்மையை துரிதமாக கண்டுபிடிப்பது சாத்தியமாகிறது. அத்துடன் யோக்கியமாக பரிசோதனை செய்பவரை கடவுள் எப்பொழுதும் காப்பாற்றுகிறார். இயற்கை வைத்திய சோதனையில் எவ்வளவு ஆபத்துக்கள் உண்டோ அவ்வளவு ஆபத்துக்கள் ஐரோப்பியருடன் நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு செய்யும் சோதனைகளிலும் இருக்கின்றன. இந்த அபாயங்கள் வேறு வகையானவை என்று மட்டுமே சொல்லலாம். ஆனால் இந்த தொடர்புகளை உண்டாக்கிக் கொள்வதற்கு செய்த முயற்சியில் ஆபத்துகள் இருக்குமென்று நான் நினைக்கவே இல்லை. என்னுடன் வந்து தங்குமாறு போலக்கை அழைத்தேன். சொந்த சகோதரர்கள் போல நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். ஸ்ரீமதி போலக் ஆகவிருந்த பெண்ணுக்கும் அவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பே விவாகம் நிச்சயமாகியிருந்தது. ஆனால் அனுகூலமான வேலையை எதிர்பார்த்து திருமணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மன வாழ்க்கையில் நிலைவருவதற்கு முன்னால் கொஞ்சம் பணம் சம்பாதித்து வைத்துக் கொள்ளலாம் என்று ஸ்ரீ போலக் விரும்பினார் என்பது என் அபிப்பிராயம்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள்.
2: இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று. சிறுவயதில் ஏற்பட்ட கூடா நட்பால் காந்தி ரகசியமாக மாமிசம் சாப்பிட்டிருக்கிறார். அவருடைய மூத்த சகோதரரும் அதே காரியத்தை செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் யாரும் புலால் உண்பது இல்லை. மறைவாக இறைச்சி உண்பதை விட தமது தவறை பெற்றோரிடமிருந்து மறைப்பது மோசம் என்று அவருக்கு தோன்றியது. பொய் பேசுவதுதான் பெற்றோர்களுக்கு செய்கிற துரோகமாகிவிடும் என்று அவர் நம்பினார். எனவே புலால் உண்ணும் பழக்கத்தை கைவிட்டார். தந்தை இறுதி காலத்தில் நோய் படுக்கையில் இருந்தபோது காந்தி அவர் அருகிலேயே இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்திருக்கிறார். தந்தையின் நலிவுற்ற கால்களை வலி நீங்க பிடித்து விடுவார். எதையும் திட்டமிட்டு முறையாக செய்வதை தம் தந்தையிடமிருந்தே அவர் கற்றுக்கொண்டார். எந்த பொருளையும் அதன் நுட்ப விவரங்களோடு அறிந்து கொள்வதிலும் அப்படித்தான். அநீதியை எதிர்த்து நிற்பதில் எந்த ஆபத்து வந்தாலும் துணிந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் தமது தந்தையிடமிருந்தே அவர் தெரிந்து கொண்டார். தந்தையிடம் அவருக்கு அச்சம் கலந்த மரியாதை இருந்ததென்றால் தாயை அன்புடன் நேசிக்கவும் வணங்கவும் செய்தார் காந்திஜி. அவருடைய தாய் இறை நம்பிக்கை மிகுந்தவர். தினமும் கோயில்களுக்கு சென்று வழிபடுகிறவர். பிரார்த்தனை செய்கிற நோன்பிருக்கிற தாயை பற்றி காந்தி பெருமித உணர்வு கொள்வார். காந்தியிடமும் அந்த பழக்கங்கள் அவரது வாழ்க்கை நெடுகிலும் இருந்ததை நாம் காண முடியும்.
1: காந்தியின் பண்பு அத்தகையது.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: நேர்லே இன்னும் சில நேரங்களில் தொடர்வது 7:15 தமிழில் செய்தி அறிக்கை.

0: தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தபோதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரேஸ். குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நேர்களை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் UTFM 101.8.

நேற்றை கேட்டிருந்த சூப்பரான பாடல் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கிபில் கபிலன் பாடிய பாடல், திபு நினன் தாமஸ் அவர்களுடைய இசையமைப்பில் ஜி கே பி வரிகளில் ஒலித்தது. நேற்று நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ். கேட்டிருக்க நேரம் 7:30. நேற்று இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரீஸோட புதிய தகவலோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலையில் நம்ம கண்விழிக்கும் போது நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு தெரியுமா? என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணு திறந்த உடனே பிரெயின் வந்து ஸ்லோவாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குங்களாம். அதனால தான் நம்ம எழுந்தோடனே கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு தூக்க கலக்கமாகவே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து ஸ்லோவாக அந்த காலை நேரத்தை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலை சன்லைட்டை நம்ம சூரிய ஒளியை பார்த்த உடனே பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகும், இந்த நாள் ஆரம்பமாயிடுச்சு அதனால் பாடி வந்து அலர்ட் ஆகணும் அப்படின்ற சிக்னல்ஸ் வந்து பிரெயினுக்கு போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக கண் விழித்த பிறகு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நைட்டை விட மார்னிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்பவே இன்க்ரீஸாக இருக்கும், அதனால் எனர்ஜி கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம எடுக்கும்போது லங்ஸில் ஆக்சிஜன் நல்லா ஃப்ளோ ஆகி நம்மளோட ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. லங்ஸுக்கு ரொம்ப சூப்பரான டைம் எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை நேரம் தான் அப்படின்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறமா காலையில் எழுந்த பிறகு நம்மளுடைய வயிற்று பகுதியும் நம்மளுடைய குடல் பகுதியும் நல்லா அன்னைக்கான வேலை செய்ய தயாராகி கொண்டு இருக்கும் ஒரு நேரம் வந்து காலை நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தூக்கத்திற்கு பிறகு பாடியில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும், அதனால் காலையில் மனசு லைட்டாக ஒரு அமைதியான ஃபீலிங் கிடைக்கும். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறது நல்ல தூக்கத்திற்கு பிறகு, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே தான் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நேர்களே, ஒவ்வொரு காலையும் நம்ம உடம்பு ஒரு புதிய ஸ்டார்ட் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலை நேரத்தில் நல்ல ஹேபிட்டோடு ஆரம்பித்தா உடம்பும் சரி மனசும் சரி நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அடுத்ததாக ஒரு பாடலை கேட்கலாம், மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்களே கேட்டிருந்த சூப்பரான பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பிரதீப் குமார் சேர்ந்து பாடிய பாடல் டீமானோட சிம்பிள் யுகபாரதி வரிகள்ல ஒழிக்க கேட்டீங்க நேர்களே.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தனக்காகவே திருநாங்கூர் வந்திருந்த முல்லையனிடமும் கதக்கண்ணனிடமும் மனம் நெகிழ்ந்து பழகாமல் அவர்களுடைய அன்பையும் ஆர்வத்தையும் புறக்கணித்து திருப்பி அனுப்பியதை நினைத்தபோது இளங்குமரனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அன்று மாலை தூய நினைவுகள் பொங்கும் மனத்தோடு உலகத்து பேரறிஞர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கும் ஞான வீதியில் தனி ஒருவனாக நடந்து தான் வெற்றி கொடி உயர்த்தி செல்வதாக எண்ணியபடி அவன் இருந்த கனவு நிலையை முதலில் விசாகை வந்து கலைத்தாள். தாயை பற்றி நினைவூட்டி கலங்கச் செய்தாள். அந்த கலக்கத்திலிருந்து நீங்கும் முன்பே முல்லையும் அவள் தமையனும் வந்து வேறொரு வகை கலக்கத்தை உண்டாக்கிவிட்டு போயிருந்தார்கள். தன்னுடைய கல்வி கலக்கத்திலிருந்து விலகி நிற்கும் தெளிவை இன்னும் அடையவில்லை என்பதை அவன் இப்போது உணர முடிந்தது. கலக்கங்களிலிருந்துதான் தெளிவு பிறக்க வேண்டும் என்று அடிகள் பலமுறை கூறியிருந்தாலும் பழைய சார்புகளும் நினைவுகளும் தன்னை வழிமாற்றி கொண்டு போய்விடலாகாதே என்ற பயம் அவனுக்கு இருந்தது. பருகி விடுவது போன்ற தாகத்தோடு தன் நீலோத்பல விழிகளை அம்புகளின் கூர்மையுடையனவாக்கிக் கொண்டு முல்லை பார்த்த பார்வையை நினைத்துக் கொண்டான் இளங்குமரன். அந்த கண்களின் வனப்புக்கு தான் அளித்த காணிக்கையான கவிதையையும் நினைத்துக் கொண்டான். இயல்பாகவே எழும் பாசங்களை போக்கிக் கொள்வது என்பது தேர்ந்த மனித மனத்துக்கும் அரியது என்று அன்றைக்கு அவன் உணர்ந்தான். நெல்லுக்குள் உமியும் செம்பிற்களிம்பும் போல பாசங்கள் மடத்துடனேயே பிறந்தவை என்று அவன் கற்றிருந்ததன் அனுபவம் அவனுக்கே விளங்கிற்று. முல்லை வந்து எதிரே கண்கலங்கி நின்றிராவிட்டால் காவிரி பூம்பட்டினமும் பழைய சார்புகளும் அவனுடைய நினைவில் வந்திருக்கப் போவது இல்லை. பாடல் எழுதப்பெற்ற அந்த ஏட்டையும் நாகலிங்க பூவையும் முல்லையின் கையில் கொடுக்கும்பொழுது பேதை சிறு பெண்ணாய் அவள் தன் முன்னால் சிரித்துக் கொண்டு நின்ற பழைய நாட்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து அவனையே மனம் நெகிழ்ந்து உருகும்படி செய்துவிட்டன. அடுத்த நாள் பொழுது புலரும் வரை அவன் தன் மனதில் அவளை மறக்க முயன்று கொண்டே

நினைத்துக் கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்த பின் நீராடி தூய்மை பெற்று பாடம் கேட்பதற்காக அடிகளின் கிரந்த சாலைக்குள் அவன் நுழைந்தபோது விசாகை பளீரென்று மின்னும் புதிய சீவர ஆடை புனைந்து கையில் அட்சய பாத்திரமும் ஏந்தியவளாய் எங்கோ புறப்பட்டுக் கொண்டிருந்தாள். நிர்மலமான புனித பூ ஒன்று பொன் நிறத்தில் பூமியையே காம்பாக கொண்டு பூத்து நிற்பது போல அந்த வைகரையில் தோன்றினாள். அவள் எங்கேயோ யாத்திரை போகிறாள் போல தோன்றியது. இளங்குமரனை எதிரே பார்த்ததும் விசாகை நின்றாள். இளங்குமரனும் நின்றான். இந்த பாத்திரத்தில் நிறைவதை கொண்டு ஏழைகளின் வயிற்றை நிறைப்பதற்காக ஊர் சுற்ற புறப்பட்டு விட்டேன். மறுபடியும் விரைவில் நாம் சந்திப்போம். ஞான நூல்களை கற்கும் பொழுது மனதில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது. இரும்பில் தோன்றும் துரு வளர்ந்து பெருகி இரும்பையே அழித்து விடுவது போல சஞ்சலம் மன உறுதியை அழித்துவிடும். மந்தையில் ஊரார் பசுக்களை கணக்கிட்டு எண்ணி மேய்கின்ற ஆயனைப் போல நமக்கு பயன் கொள்ளாமல் நூல்களை எண்ணி படிப்பதில் உறுதியில்லை. இன்றிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு நாளும் தெய்வ நாளாக கழிய வேண்டும் என்று விசாகை கூறிய போது மனமும் மெய்யும் சிலிர்த்து அந்த பரிசுத்தவதியை கைகூப்பி வணங்கினான் இளங்குமரன். தூய்மையே வடிவமாகி ஒரு மின்னல் நகர்ந்து செல்வது போல விசாகை மேலே நடந்தாள். நேற்று மாலை ஒரு பெண் தன்னுடைய மோகம் நிறைந்த வார்த்தைகளால் எனக்கு கலக்கத்தை உண்டாக்கினாள். இன்று காலையில் இன்னொரு பெண் தன்னுடைய ஞானம் நிறைந்த வார்த்தைகளால் என் கலக்கத்தை போக்கினாள் என்று நினைத்து வியந்த வண்ணமே தன் நாட்களை தெய்வ நாட்களாக்குவதற்காக கிரந்த சாலைக்குள் நுழைந்தான் இளங்குமரன். விசாகையின் வார்த்தைகள் அவனுக்கு புதிய உறுதி அளித்திருந்தன. அன்றைய தினத்துக்குப் பின் கால ஓட்டத்தை பற்றிய நினைவே அவனுக்கு இல்லை. அவன் மூழ்கி போன உலகத்தில் ஒரே ஒரு காலம்தான் இருந்தது. அதற்கு பெயர் அழிவின்மை. அவன் கற்ற நூல்களில் காலத்தின் சிற்றெல்லை பற்றியும் பேரெல்லை பற்றியும் கருத்துக்கள் வந்தன. காலத்தின் மிக குறுகிய சிற்றெல்லைக்கு கணிகம் என்று பெயர். காலத்தின் மிகப்பெரிய பேரெல்லைக்கு கல்பம் என்று பெயர். ஏழு செங்கழுநீர் பூவின் இதழ்களை வரிசையாய் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி பலசாலியான மனிதன் ஒருவன் மிகவும் கூரிய உளியை கொண்டு துளையிட்டால் ஆறு இதழ்களை துளை செய்து முடித்துவிட்டு பின்பு ஏழாவது இதழிலும் புகுவதற்கு ஆகிற நேரம் ஒரு கணிகம். ஒரு யோசனை தொலைவுக்கு உயர்ந்து இறுகிய வஜ்ரமலை ஒன்று கருக்கொண்ட பெண்டிர் உடுத்து நைந்த பட்டு துணியால் தேய்க்கப்பட்டு முற்றிலும் தேய்ந்து போவதற்கு ஆகிற காலம் கல்பம். ஆசிவக சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உலகமும் இதில் வாழும் உயிர்களும் 84 லட்சம் மகாகல்ப காலம்தான் வாழ்வார்கள் என்று கருத்துடையவர்கள். அந்த சமயத்தின் கொள்கைகளையும் தத்துவங்களையும் இளங்குமரனுக்கு கற்பிக்கிற போது அடிகள் காலத்தை பற்றிய இந்த அளவுகளையும் கற்பித்திருந்தார். பசித்து உண்பவன் அங்கனம் உண்பது பின்னும் பசிப்பதற்காகவே என்று ஒரு சித்தாந்தம் உண்டு. அந்த சித்தாந்தத்தைப் போலவே இளங்குமரனுடைய ஞான பசியும் தீரத் தீர வளர்ந்து கொண்டிருந்தது. எவ்வளவு கற்றாலும் அடங்காத பசியாக இருந்தது அது. எத்தனை திங்கட்காலம் வேறு உலக நினைவுகளே இல்லாமல் ஞான வேட்கையில் மூழ்கினாலும் ஒரு கணிக நேரம்தான் கற்றது போல் குறைவாக தோன்றியது. தன்னை நுகர்வதில் சோர்வு தராத அனுபவம் எதுவோ அதுவே தெய்வீகமானது. அதில் ஈடுபடும் நாட்களும் தெய்வ நாட்களே. உயரிய தத்துவங்களையும் சமயங்களின் நெறிகளையும் வாதிட்டு வெற்றி கொள்ளும் தருக்க முறைகளையும் கற்க கற்க இன்னும் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் பெருகியது இளங்குமரனுக்கு.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: பாலியல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபி குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா செக்ஸுவல் ஹெல்த்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த காலகட்டத்தில் இது சம்பந்தமான நிறைய நாலேஜ் வந்து சின்ன வயசுல இருக்கவங்களுக்கும் ஏஜ் ஆனவங்களுக்கும் இது சம்பந்தமான நாலேஜ் வந்து தேவைப்படுது. இதனால வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். வறந்த ப்ராப்ளத்திலேருந்து படிப்படியாக நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலிமா எப்படி சரி செஞ்சுக்கலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கு மெயின் காரணம் நம்மளோட உணவு பழக்க முறையும் வாழ்வியல் முறையும் தான் காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த்து வந்து பாதிக்கிறதுக்கு மெயின் காரணம் நம்மளோட உணவு பழக்கம்தான். உணவு பழக்கத்தில் நம்ம அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றங்காட்டிக்கு நம்மளோட உடல் பருமன் வந்து அதிகமாயிருது, எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிருது. நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து அதிகப்படியான மாவுச்சத்திற்க சாப்பாடு சாப்பிட்ருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையல் முறை அந்த மாதிரி இருந்தங்காட்டிக்கு அது ஈஸியாக செரிமானானங்காட்டிக்கு அவங்களோட வாழ்வியலில் எந்த மாதிரியான தொந்தரவும் கொடுக்கல. இன்ன காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை முறை வந்து அந்த மாதிரி இல்லாதங்காட்டிக்கு நம்ம அதே மாதிரி உணவு பழக்கத்தில் தான் இன்றைக்கி இருக்கும். அந்த மாதிரி உணவு பழக்கத்தில் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம வந்து உடல் பருமன் வந்து மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் உடல் பருமன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னா ஹெல்த் சம்மந்தமான நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. இந்த உணவு பழக்கத்தை நம்ம சரி செஞ்சுக்க போகும்போது நம்மளோட செக்ஸுவல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும், லைஃப் டைம் வந்து மெயின்டைனும் பண்ணிக்க முடியும். இது எப்படி வந்து கெட்டு போனதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு தகவலாகவும், நல்லா இருக்கிறத எப்படி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வாழ்க்கை முழுதும் மன நிம்மதியோடு இருக்கலாங்கிறத சம்மந்தமாகவும் தகவல் கொடுக்க போகிறோம். கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆனதாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போருந்தே வந்து உங்களோட உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 15 வயசு இருக்கீங்க, 12 வயசு இருக்கீங்க, எந்த ஏஜாக இருந்தாலும் அந்த வயசில் இருந்தே எக்ஸசைஸ்க்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்குற ப்ராக்டிஸ்க்குள்ளே நம்ம போயிடணும். ரெண்டாவது, லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம ஒபிசிட்டி ஆகிற ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போயிடும். நம்மளோட நர்வ்ஸும் நம்மளோட மசில்ஸும் ரொம்ப பாதிப்பாயிரும். நம்மளோட மசில்ஸும் நர்வ்ஸும் தான் நம்மளோட செக்ஸுவல் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது. அதனால் சின்ன ஏஜில் இருந்தே நர்வ்ஸையும் நம்மளோட மசில்ஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட உடல் பருமன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம், இருக்கிற உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து ஜீர்ணமாயிட்டு நம்ம தூங்க போனோம்னா நம்மளோட செக்ஸுவல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஒன்று, உடல் பருமன் ஆகாமல் இருந்துச்சுனாலும் நம்மளோட செக்ஸுவல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ பருமனாக இருக்கீங்க, உடல் பருமனாக இருக்கீங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் உங்களோட நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கியிருக்கும். இனப்பெருக்கம் வந்து தடைப்பட்டு போகிறக்கு இது ஒரு மெயின் காரணம். பருமனாக இருக்கிறது இனப்பெருக்கம் வந்து தடைப்பட்டு போகுதுன்னு கூட நிறைய ஆய்வுகள் மூலம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பருமனை வந்து உடல் பருமனை நீங்கள் கம்மி பண்ண இதை உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அது பருமனை கம்மி பண்ணுறதுக்கு உடல் பருமனை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பருமனை கம்மி பண்ணும் போது உங்கள் செக்ஸுவல் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் வரக்கு மெயின் காரணம் கூட இந்த மாதிரி உணவு பழக்கமும் நம்மளோட வாழ்க்கை முறையும் தான் காரணம். அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட தண்ணி இன்டேக்கு, நம்மளோட உணவு பழக்கம், எக்ஸசைஸு, லேட் நைட்டில் நம்ம வந்து தூங்குறது, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கூட காரணம். இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதையும் மஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மஸ்ட்டு வந்து லேடிஸ் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிட்டாங்கனாலே உடம்புல இருக்க சதப்பகுதியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற எக்ஸசைஸ் மஸ்ட்டு பண்ணணும். மென்னாக இருக்கீங்கன்னா கார்டியோ எக்ஸசைஸ் மஸ்ட்டு பண்ணணும். இது ரெண்டுமே ரெண்டு பேர்த்தோட ஹெல்த்தில் வந்து மிகப்பெரிய

மாற்றத்தை உண்டாக்கும், செக்ஸுவல் ஹெல்த்லயும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இது தெரியாதங்காட்டிக்குத்தான் சின்ன ஏஜ்லயே வந்து நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இத கவுன்சிலிங் பண்றதுக்கு நிறைய வந்து இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹெல்த் சம்பந்தமா சொல்லித்தரவங்க நிறைய பேர் இருக்காங்க, உணவு பழக்கத்து மூலியமா சொல்லித்தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அவங்க கிட்ட நீங்க போய் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்றப்போ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நீங்க ஏற்படுத்திக்க முடியும். ஒரு 30 வயசுல இருக்கும் கூட 60 வயசுல வரைக்கும் கூட ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க அப்பியரன்ஸ்ல ஹெல்த்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது சம்பந்தமா நாலேஜை நீங்க நிறைய கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.

0: பாலியல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ். குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நேர்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னொரு நியூவான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, காலை நேரத்துல நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்லாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம தூங்கும்போது பிரெயின் வந்து ரெஸ்ட் மட்டும் எடுக்காதுங்க, அது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட என்னென்ன நம்ம புதுசாக இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோமோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கோங்களாம். அதே போல் ஏதாவது நம்மளுடைய மெமரிஸ் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதன் அப்புறமா நம்ம கரெக்டான நேரத்தில் வந்து அதை நம்ம ரிமெம்பர் பண்ணுறது, அதாவது கரெக்டான நேரத்தில் நம்ம அதை ரீகால் பண்ணுறதுக்கான, ஞாபகப்படுத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் இந்த பிரெயின் செஞ்சுட்டே இருக்குங்களாம். ஸோ காலையில் எழுந்த பிறகு, அதாவது நல்ல தூக்கத்திற்கு பிறகு, பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரீசெட் பட்டனை அமுத்துன மாதிரி ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம கம்ப்யூட்டர்லலாம் இருக்கு இல்லையா ரீசெட் பட்டன், ஸோ அந்த ரீசெட் பட்டன் அமுத்துன மாதிரி நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன எப்போ அப்படின்னா காலை நேரத்தில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதனால் கான்சென்ட்ரேஷன் வந்து நல்லா இருக்கும், நம்மளுடைய நினைவாற்றலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், புதிய விஷயங்களை நம்ம ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலை வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு படிப்பாங்க. காலையில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன பண்ணணுமோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை காலையில் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரம் பிரெயினோட டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பிரெயின் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கான ஒரு டைமுங்க. ஸோ நைட்டு தூங்காமல் இருந்தால் காலையில் பிரெயின் வந்து ரொம்ப டயர்டாயிரும், அதனால் நல்ல தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ காலை நேரம் நம்ம பிரெயினுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் மாதிரி, அதனால் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷ் மைண்டாக இருந்தால் தான் பெட்டர் லைஃப் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாடல் அயன் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் ஊட்டி பண்பலையோடு.

நேற்று கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஐயன் திரைப்படத்திலிருந்து பென்னி டயால், ஹரிச்சரன், சின்மையை இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் பா விஜய் வரிகளில் ஒழித்தது. நேர்களை நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். கேட்டுட்டுருக்க நேரம் 8:03 ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ஒரு நல்ல மீல் ஆஃப் த டே அப்படின்னே சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் தூங்குகிறோம், காலையில் ஏந்திரிச்சோன்னே பாடிக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதனால் காலை உணவு தாங்க நம்மளுடைய பாடிக்கு, உடம்புக்கு ஒரு ஃபியூல் மாதிரி. இப்போ காரில் போனால் காரில் ஃபியூல் இல்லாமல் நின்று போயிடும் இல்லைங்களா வாகனங்களில், அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் செயல்படும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ பிரெயினுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தேவை. அந்த நம்ம காலை உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும், வீக்னஸ் இருக்காது நம்மளுக்கு, நம்மளோட மெட்டபாலிசம் அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ காலையில் வந்து நம்ம டயர்டாகலாம், அதிக பசி வரலாம், கான்சன்ட்ரேஷன் குறையலாம். ஏன் எதுக்காக காரணம் அப்படின்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வரலாம். ஸோ காலை உணவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் நாளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்த பாடலாக என்ன அறிந்தால் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: நீங்களே கேட்ட அந்த பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஹெமிஜாஸ் இணைந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் தாமரை வரிகளில் ஒலிக்க கேட்டீங்க நேர்களே. நீங்க கேட்டீங்க ஜப்பனீஸுக்கு இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ். கேட்டதுக்கு நேரம் 8:10.
1: நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணுல பாக்குறது எல்லாம் சாப்பிடணும் தோணும், ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர்காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.

குழந்தையா குழல். நேற்று கிடந்த சூப்பரான பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து ஹேஷம் அப்துல் வஹாம் இசையமைத்து பாடிய பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டிருந்த நேர்களே, கேட்ட பாடலோடு குட் மார்னிங் நீல்கிரியஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து ஜிதின் ராய் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். தீமானோட இசையமைப்புல யுக பாரதி வரிகள்ல ஒலித்தது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேற்றை கேட்ட அந்த பாடல் நேரம் திரைப்படத்திற்காக ரஞ்சித் கோவிந்த் பாடிய பாடல். ராஜேஷ் முருகேசன் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்களை கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90.
0: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: வணக்கம். என்னோட பேர் ஆர். அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: சரி, என்னென்ன மொழிகள் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க?
3: நாங்க 4 மொழி கத்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு, இந்த 4 மொழிகளும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
2: சரி, உங்களுக்கு வானொலி கேக்குறது ரொம்ப பிடிக்குமா?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
2: சரி, இப்ப வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
3: ஓகே, நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சில் சொல்றோம் அப்படின்னா, ஜமே பொக்கோ ப்ள ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்தில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
2: சரி, இப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க வானொலி கேட்டிருப்பீங்கல்ல,

0: அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா? அதை
1: பற்றி
0: சொல்லுங்களேன். எந்த வயசில் நீங்கள் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் என்னோட தந்தை ரேடியோ கேட்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே போகும் காலையில். ஸோ அந்த ரேடியோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் டேடி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
0: பெண்களோட வாழ்க்கையில் வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: பெண்கள் பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால் கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதும், ஒரு துணி துவைக்கும் போதோ இல்லை சமைக்கும் பொழுதோ எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
1: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும் இல்லைன்னா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களால எல்லாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும் பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
0: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
1: டிவி பார்க்கும்போது சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பாக்குறாங்கிறத நம்மளால கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்கிறத பேரண்டால கண்காணிக்க முடியாது. ஆனா ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்கறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்கிறோம். ஸோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டா போய் சேர்றத நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். முக்கியமா நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
0: சரி, இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மொழிகளில் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுலேருந்து நீங்க மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
1: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால் ஆங்கிலத்தில் நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்கிற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமா கற்றுக்க கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில் இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்லை வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிறது மூலிமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
0: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
1: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
0: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும் போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
1: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. சோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளையே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
0: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
1: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
0: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
1: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம், ஏன்னா 3 வயதுல இருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலமா, இல்ல அவங்களுக்கு வரையறது பிடிக்கும் அப்படின்னா வரையறது மூலமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, புரியுற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
0: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
1: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினைச்சிருப்போம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்டுன்னு நினைச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்ல நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களா இருக்கும். அதனால நீங்க ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன், அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதிலிருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவம் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்கே பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
1: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவிச்செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க, அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நேயர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். எண்ணற்ற

0: இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
1: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
0: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1980களில் வெளிவந்த பாடல்களை தான் நேர்களை நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடல்கள் அனைத்தும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான பாடல்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இந்த பாடலை கேட்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்கள், இது ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேற்றில் கேட்ட அந்த சுப்ரண பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகள் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நீங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேற்று கேட்ட அந்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு,

0: அதையும் நிவர்த்தி பண்ணி விட்றேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவையில்லை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆயிட்டுது, நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னும் ஒரு ரெண்டு கால் இருந்தால் தேவையில்லை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க காலை கொடுத்தீங்க, சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படித்தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன், அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பேக் டு த ஷோ ரெட்ரோ ராகங்கள் நேர்களே, இன்றைக்கி ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் 1980களில் வெளியான சூப்பர் ஹிட்டான ரெட்ரோ சாங்ஸை தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அவதாரம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது. நேர்களை உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். கத்தரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 40 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 45 ரூபாய், அவரை 90 ரூபாய், புடலங்காய் 44 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாவற்காய் 48 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 58 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், பொரியல் தட்டை 25 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், மீரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய், டர்னிப் 30 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், கறி பீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்,

ஊட்டி அவரை 120 ரூபாய், கலர்கோஸ் 30 ரூபாய், குடைமிளகாய் 50 ரூபாய், பஜ்ஜமிளகாய் 40 ரூபாய், புரொக்கோலி 80 ரூபாய், கருவேப்பிலை 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 80 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், மக்காசோள கலர் 25-30 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 110 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 150 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தானி 60 ரூபாய், மோரிஸ் 35 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 80 ரூபாய், அன்னாசி பழம் 80 ரூபாய், முழாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகத்தின் அடுத்த பாடல்.

0: நீங்களே கேட்ட அந்த பாடல் கடலோத கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இன்று மைசூர் நாட்டிய மரபின் மகுடம் கே வெங்கடலட்சுமா அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்திய செவ்வியல் நடன வரலாற்றில் சில கலைஞர்கள் ஒரு கலை வடிவத்தின் அடையாளமாகவே மாறிவிடுவார்கள். அந்த வகையில் மைசூர் அரசவையால் போற்றி வளர்க்கப்பட்ட மைசூர் பாணி பரதநாட்டியத்தின் கடைசி தூணாக விளங்கியவர் கே வெங்கடலட்சுமா அவர்கள். 90 வயதை கடந்தும் மேடையில் நளினமாக ஆடி ஒரு கலையை தனது வாழ்நாளெல்லாம் தவமாக வாழ்ந்தவர் இவர். 1906 மே 29 கர்நாடகாவின் கடூர் அருகே ஒரு எளிய குடும்பத்தில் இவர் பிறந்தார். தனது 8வது வயதிலேயே மைசூர் அரண்மனையின் தலைமை நாட்டிய கலைஞரான தாயம்மா அவர்களிடம் சீடராக சேர்ந்தார். மைசூர் மகாராஜாவின் ஆதரவில் வளர்ந்த இவர் அரண்மனையின் கலாச்சார சூழலில் ஒரு முழுமையான கலைஞராக உருவெடுத்தார். சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மைசூர் அரண்மனையின் ஆஸ்தான நாட்டிய கலைஞராக பணியாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. பரதநாட்டியத்தில் பல பாணிகள் இருந்தாலும் மைசூர் பாணி மிகவும் தனித்துவமானது. வெங்கடலட்சுமா அவர்களின் அபிநயம் உலக புகழ் பெற்றது. குறிப்பாக முகபாவனைகள் மூலமே ஒரு கதையை முழுமையாக சொல்லிவிடும் ஆற்றல் இவருக்கு இருந்தது. மைசூர் பாணியில் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மற்றும் கன்னட பதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வெங்கடலட்சுமா அவற்றின் பொருளை உள்வாங்கி நுணுக்கமாக வெளிப்படுத்துவதில் நிகரற்றவராக திகழ்ந்தார். இவரது நடனத்தில் ஒருவிதமான அரச கம்பீரமும் அதே சமயம் ஆன்மீக அர்ப்பணிப்பும் கலந்திருக்கும். அரண்மனைகள் மறைந்து நாடுகள் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த கலை அழிந்துவிடக்கூடாது என்பதில் வெங்கடலட்சுமா அவர்கள் உறுதியாக இருந்தார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை துறை தொடங்கப்பட்ட போது அதில் முதல் நடன பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் இவர். பல தலைமுறை மாணவர்களுக்கு மைசூர் பாணி நடனத்தின் நுணுக்கங்களை இவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு குருவாக அவர் காட்டிய அர்ப்பணிப்பு இன்றும் பல நடன கலைஞர்களை உருவாக்கி வருகிறது. இவரது வாழ்நாள் சாதனையை பாராட்டி இந்திய அரசு பல உயரிய விருதுகளை வழங்கியது. 1992 இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் இவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமன்றி மத்திய சங்கீத நாடக அகாடமி விருது, கர்நாடக அரசின் பல மாநில விருதுகள் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டங்கள் ஆகியன இவருக்கு வழங்கப்பட்டன. விருதுகளை விட தனது கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றதையே அவர் மிகப்பெரிய கௌரவமாக கருதினார். வெங்கடலட்சுமா அவர்களின் வாழ்க்கை ஒரு தவம் போன்றது. 90 வயது வரை அவர் மேடைகளில் ஆடியது ஒரு அதிசயம். உடலுக்கு முதுமை வரலாம், ஆனால் கலைக்கும் ஆன்மாவிற்கும் முதுமை இல்லை என்பதற்கு அவர் ஒரு வாழும் உதாரணமாக இருந்தார். அவரது கண்கள் பேசும் மொழி நடன உலகின் மகா காவியமாக இன்றும் போற்றப்படுகிறது. 2002 தனது 96வது வயதில் அவர் இயற்கை எய்தினார். ஆனால் அவர் பாதுகாத்து தந்த அந்த மைசூர் பாணி நடன மரபு இன்றும் அவரது சீடர்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கலைகளுக்கு மொழியோ எல்லையோ இல்லை என்பதை வெங்கடலட்சுமா அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இதுவரை மைசூர் நாட்டிய மரபின் மகுடம் வெங்கடலட்சுமா அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே. பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாா்.

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிக்கிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது.
4: பட்ஜெட் போட்டாச்சா?
3: 5000 மிச்சம் இருக்கும்.
4: புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
4: இன்னொன்னு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம்.
3: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
1: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

நேரில் கேட்ட அந்த பாடல் சத்திரியன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேரில் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். கேட்டிருக்க நேரம் 9:42.

0: நேர்களை கேட்ட பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவுடைய இசையமைப்பில் ஒலித்தது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

நேரில் கேட்ட அந்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகத்தின் அடுத்த பாடல்.

0: நேற்று கேட்ட அந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலுக்கிக்கிட்டீர்கள்.
1: உங்கள் ஊட்டியம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நேர்களே, சுட்டெரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடைக்காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம், தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.
1: நேர்லை கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8.

0: മലയാകി തല്ലാടും പേതയാകി ചെല്ല പെരുമയാകി മലച്ചൂടും മങ്കയാകി കച്ചറിന്റെ മടന്തയാകി മലർമാലി സൂത്തി ആടി വാഴ്ക്ക് അർത്ഥം തരും അരുവിയാകി പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീരാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெருவையாகி கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வாங்க நேயர்களே, நம்ம ஒரு மகளிர்கிட்ட பேசலாம். ஹலோமா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் உதயா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, என்ன ஒர்க் போறீங்க?
1: ஐடி ஒர்க், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேங்க.
0: ஓகே, உங்களுடைய அந்த ஜாப் பத்தி சொல்லுங்க. எந்த டைமிங்ல எல்லாம் நீங்க ஜாப் பண்ணுவீங்க?
1: ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால நைட் ஷிஃப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நைட் ஷிஃப்ட். இப்போ வேலை பாத்தீங்கன்னா அப்போ இந்த தூங்குறதெல்லாம் எந்த டைம்ல?
1: மார்னிங் தாங்க, ஏர்லி மார்னிங் தான் தூங்குறது. தூங்கிட்டு ஒரு 3:00 அப்படி எழுந்திருவேன்.
0: சோ இப்போ பகல் ஃபுல்லா தூங்கிட்டே இருப்பீங்களா?
1: ஆமாங்க, நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கணும், பகல் ஃபுல்லா தூங்கணும்.
0: சரி, அப்போ உங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அதெல்லாம் எந்த டைம்ல சாப்பிடுவீங்க?
1: ஏந்திரிக்கிறப்போ சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அப்படியே.
0: ஓகேங்க. சரி, அப்போ அந்த 3:00 ஏஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ரொட்டீன் பத்தி சொல்லுங்க, என்னென்ன பண்ணுவீங்க?
1: 3:00 ஏஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல காஃபி, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிப்பேங்க. அதுக்கப்புறம் வீட்டுல மம்மி ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அது செய்வேன், இல்லைன்னா மறுபடியும் அப்படியே ஒர்க்குக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேங்க.
0: சரி, ஓகே. இப்ப இந்த ஜாப்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமிங் எல்லாம் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கல, இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, இல்ல இது செட் ஆயிடுச்சா, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஸ்டார்டிங்ல இது செட் ஆகவே இல்லைங்க, ஏதோ டிஃபரெண்டா இருந்துச்சு. தூக்கமும் செட் ஆகல, டே டைம்ல தூக்கமே வராது, சத்தம் நிறைய இருக்கும். வண்டிங்க போயிட்டு வந்துருக்கும், அந்த சத்தத்துல தூக்கமே வரல. ஆனா போக போக அது அப்படியே பிராக்டிஸ் ஆயிருச்சு, பழகிருச்சுங்க. அப்படியே.
0: ஓகே, இப்படிதான் ரொட்டீன் மாத்தி ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் இல்லையா?
1: ஆமாங்க, அப்படியே ரொட்டீன் ஆயிருச்சு அதுவே லைஃப்ல.
0: வீட்ல வேலைகள் செய்வீங்களா?
1: ஆ, செய்வேங்க.
0: ஓகே, எந்த வேலை வந்து விருப்பப்பட்டு செய்வீங்க?
1: துணி மடிச்சு வைக்கிறது செய்வேங்க.
0: ஓ, அது ஈஸியா இருக்குமா இல்ல அது ரொம்ப பிடிக்குமா?
1: ஈஸியா இருக்குங்க அதனால.
0: ஓகே, குக்கிங்ல தெரியுமா?
1: ஆ, சமைப்பேங்க. நான்வெஜ் மட்டும் நல்லா சமைப்பேன்.
0: ஏன், வெஜ் என்ன பண்ணுச்சு?
1: வெஜ்ஜு எதுவும் வரது இல்லைங்க, நான்வெஜ் மட்டும்தான் வருது.
0: ஸோ நான்வெஜ்னா ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் சூப்பராக வருன்றதுனால நான்வெஜ் செய்றீங்களா?
1: ஆமாங்க, நான்வெஜ் இல்லாமே இருக்காதான், அதனால நான்வெஜ் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால சூப்பராக வந்துருச்சு.
0: ஓகே, உங்களுக்கு இதை தவிர ஏதாவது ஹாபிஸ் இருக்கா?
1: நிறைய ஹாபிஸ் இருக்குங்க.
0: என்னென்ன ஹாபிஸ் இருக்கு?
1: பெயிண்டிங் பண்ணுவேன், டிரா பண்ணுவேன், ஏதாச்சும் கிராஃப்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பேங்க.
0: ஓகேடா, இப்போ இந்த மே மாதம் ஊட்டியில ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். நீங்க என்னென்ன இடம் சுத்தி பாத்தீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பாங்க, இந்த மே மாசம்னாலே நம்ம ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் ஷோ வந்து இங்க ஃபேமஸா இருக்கும். சோ அக்காங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க, அதனால ரோஸ் கார்டன் போயிட்டு ரோஸ் ஷோலாம் பாத்துட்டு வந்தவங்க. அப்புறம் ஃப்ளவர் ஷோ பொட்டானிக்கல் கார்டன்ல போய் பாத்துட்டு ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தவங்க.
0: ஓகே, உங்க லைஃப்ல வந்து நீங்க மிஸ்

0: பண்ற பர்சன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா?
1: கண்டிப்பாங்க. என்னோட அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. எனக்கு அப்பா இல்ல, ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு அப்பா இருந்து. அதனால அவரோட பிளேஸ வந்து யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ அவரை தான் ரொம்ப மிஸ் பண்றேங்க.
0: ஓகேங்க, உங்க அப்பா உங்க கூடவே தான் இருக்காரு?
1: கண்டிப்பாங்க, அவர் கூடயே இருக்கனால தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன் இன்னுமே.
0: சோ நீங்க இதுக்கு மேல ஹாப்பியா இருக்கணும், உங்க அப்பா உங்க கூடவே இருப்பாரு. ஓகேவா?
1: கண்டிப்பாங்க.
0: ஓகே, மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா?
1: பியூட்டி டிப்ஸ் சொல்றேங்க.
0: ஓகே சொல்லுங்க.
1: கொரியன் டிப்ஸ்ங்க இது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் யாரும் அவ்வளவுக்கு பண்றது இல்ல. பட் உண்மையாவே இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணாக்கா. அரிசி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வடிக்கட்டுற தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் டெய்லி பண்ணாலுமே அது வந்து ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஐஸ் கியூப்ஸ் எடுத்து தேய்ச்சாலுமே வந்து அது நல்லா க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு.
0: ஓகே சூப்பரா ஒரு டிப் சொல்லிட்டீங்க. அடுத்ததான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். இந்த காலத்துல பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 பண்புகள் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: கண்டிப்பா பெண்கள்னாலே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா போல்டா இருக்கணும். செகண்ட் விஷயம் யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கணும் எல்லாருமே. தேர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ் எப்பவுமே ஈஸியா எல்லாருமே பிலீவ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். யாரும் ஈஸியா பிலீவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது.
0: ஓகே சூப்பருங்க. அடுத்தது பெண்கள் வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர் மட்டும் விட்டுட்டா அவங்க லைஃப் இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
1: சேம் அதே தாங்க. ஈஸியா பிலீவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருவோம், நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ஷேர் பண்ணிருவோம். பட் அதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்துடும். சோ டக்குன்னு எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது, எவ்வளவு க்ளோஸா இருந்தாலுமே.
0: ஓகேமா, ரொம்பவே அருமையான விஷயங்களை சொன்னீங்க. மூவிஸ்ல பாப்பீங்களா?
1: பாப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் மூவிஸ் பாக்குறதுக்கு.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: மொழி மூவிங்க.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: மொழி மூவில இருந்தே ஏதாவது ஒரு சாங் போடுங்க.
0: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்க்கா, வணக்கம்.
1: ஹாய்மா, வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் செலினா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
1: எங்க வீட்டுல நானு, என் குழந்தைங்க, ஹஸ்பண்ட்.
0: குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: படிச்சுட்டு இருக்காங்க.
0: ஓகேங்க, இப்போ ஸ்கூல் லீவ் எல்லாம் வருது. இந்த சம்மர்ல வந்துட்டு என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
1: எங்கேயா வெளியூர் போலான்ட்டு இருக்கிறோம்.
0: இப்போ ஊட்டில வந்துட்டு இந்த ஃபிளவர் ஷோ அதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டீங்களா?
1: கட்டாயம் அட்டன் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபிளவர் ஷோ வச்சு எப்படி விட முடியும்?
0: ஓகே, அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போவீங்க?
1: ஆமா, இதெல்லாம் முடிச்சுட்டு போவோம்.
0: உங்களோட சொந்த ஊர் இது?
1: எங்க சொந்த ஊர் கேரளா.
0: ஓகே, அப்ப அங்க போயிட்டு எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணிட்டு வருவீங்க?
1: அங்க ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணிட்டு வருவோம். அவ்வளவுதான் டைம், நம்ம ஒர்க் பண்றோம்ல அதனால.
0: ஓகே ஓகேங்க. இதை தவிர உங்களுக்கு வேற என்ன ஹாபிஸ் எல்லாம் இருக்கு?
1: பாட்டெல்லாம் கேட்குவோம், நல்லா மியூசிக் பாடுங்க பிடிக்கும், படம் பாக்குவோம், அவ்வளவுதான்.
0: ஓகே, இப்ப நீங்க மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மியூசிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: மியூசிக் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, மியூசிக் இல்லைன்னா உலகமே இல்ல. நாங்க எப்பவுமே உங்களுடைய எஃப்எம்ல வர எல்லா சாங்குங்களையும் கேட்போம். எல்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால மியூசிக் கட்டாயம் வேணும். துக்கத்துக்கும் சுகத்துக்கும் எல்லாத்துக்குமே மியூசிக் கட்டாயம் தேவை.
0: எல்லாத்துக்குமே மியூசிக் கண்டிப்பா தேவை அப்படின்றீங்க.
1: ஆமா.
0: திரைப்படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்போமா.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் ஏதாவது இருக்கா?
1: ரொம்ப பிடிச்ச திரைப்படம்னு அப்படின் இல்ல, எல்லா படமும் பாக்குவோம்.
0: ஓகேங்க. சரி, நீங்க நேயர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்களா?
1: ஆமாமா, சுகருக்காக சொல்றேன். ஆவாரம் பூ ஒரு 10 பூ எடுத்துக்கணும். ஒரு நூக்கோல் எடுத்துக்கணும். மிக்சியில தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிடணும். நூக்கோலும் ஆவாரம் பூவும் சேர்ந்து அரைச்சு நல்ல ஒரு டம்ளருக்கு குடிச்சிடணும். குடிச்சீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க காலையில குடிச்சிட்டு மத்தியானம் போய் டெஸ்ட் பண்ணக்குள்ள பார்த்தா கட்டாயம் 100 கம்மியா இருக்கும் சுகர். அந்த அளவுக்கு இறங்கும்.
0: ரொம்பவே அருமையா ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லிருக்கீங்க, நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: நீங்க யாரோட பாடல்கள் எல்லாம் விரும்பி கேப்பீங்க?
1: எஸ்பிபி பாடல்கள் எல்லாம் விரும்பி கேட்போம். எஸ்பி பாடல் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
1: எங்களுக்காக எஸ்பி இது பாட்டை போடுங்க.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

0: ஹலோம்மா, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கலாமா.
0: என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மா, நான் வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃப்மா.
0: உங்களுடைய சொந்த ஊரே ஊட்டி தானா?
1: இல்லம்மா, நான் கூடலூர் இருந்து ஊட்டி கட்டிட்டு வந்திருக்கோம்மா. இங்க வந்து செட்டில் ஆயிட்டோமா.
0: ஓகேங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. காலையில இருந்து உங்களுடைய வேலைகள் வந்துட்டு எப்படி இருக்கும், அதை பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க.
1: வீட்டுல எல்லாத்துக்கும் டிஃபன் பண்ணணும். காலையில எந்திரிச்சதுமா டீ வச்சு கொடுக்குவேன், அப்புறம் நான் டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுக்குவேன். அப்புறம் மத்தியானம் வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே வேலை போயிட்டே இருக்குமா. நிறைய பேர் வருவாங்க, நாத்தனார் மச்சனார் எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கணும். அது முடிஞ்சதும் மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அப்புறம் இப்ப நைட்டுக்கு மறுபடியும் செய்யணுமா.
0: ஓகேமா, அப்ப காலையில இருந்து வேலைகளே சரியா இருக்கும் இல்லீங்களா?
1: ஆமாடமா, ஆமா.
0: ஓகே, இதை தவிர உங்களுக்கு ஹாபிஸ் ஏதாவது இருக்கு?
1: டைம் இருக்கும்போது டைலரிங் வேலை பண்ணுவோமா. அக்கம் பக்கம் எல்லாம் கொடுப்பாங்க, அதை தைச்சிட்டு கொஞ்ச நேரம் தைக்குவேன்.
0: ஓகேமா, என்னென்ன தைப்பீங்க?
1: சுடிதார், பிளவுஸ், நைட்டுக்கு போற ட்ரெஸ் அதெல்லாம் தைக்குவேம்மா. நானு
0: எப்படி, வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் அதெல்லாம் கொடுப்பாங்களா?
1: வீட்டுல இருக்கவங்க கொடுப்பாங்கம்மா, நம்ம கொஞ்சம் கம்மியா வாங்குறதுனால அவங்க எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்கம்மா.
0: இதை தவிர திரைப்படங்கள்லாம் பாக்குவீங்களா?
1: மா, பாக்குவோம். அவ்வளவு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா, பாக்குவேன். இந்த வேலையே சரியா இருக்கனால அதெல்லாம் பாத்துட்டு இருக்க டைம் இல்லம்மா.
0: வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த வேலைனா எந்த வேலையை ரொம்ப பிடிக்கும்?
1: மா, எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க வீட்டுல நீங்க சமைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த டிஷ் சொல்லுவாங்க?
1: மீன் குழம்பு ரொம்ப நல்லா செய்வேம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்துட்டு வஞ்சர மீன் குழம்பு, அது நல்லா சமைக்குவேம்மா. அது வந்துட்டு பொடி வெங்காயம், தக்காளி, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணும். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டின பிற்பாடு புளி கொஞ்சம் கரைச்சு ஊத்திட்டு அப்புறம் மீன் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகேமா, அருமையா ஒரு டிப்ஸ் சொல்லிட்டீங்க. சரி, நீங்க நல்லா சமைக்கவா அப்படின்னு சொல்லிருக்கீங்க, நேயர்களுக்காக வேற ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு சமையல் டிப்ஸ் சொல்ல முடியுமா?
1: சப்பாத்தி நல்லா செய்வேம்மா. சப்பாத்தி வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணில லைட்டா உப்பும் சர்க்கரையும் போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு மாவு நல்லா பிசைஞ்சுன்னா நல்லா சாஃப்டா வரும்.
0: ஓகேங்க, அருமையா ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, நன்றி. உங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் கேக்குற பழக்கம் இருக்குங்களா?
1: மா, கேக்குவாமா.
0: யாரோட பாடல்கள் விரும்பி கேப்பீங்க?
1: எஸ்பிபி சாங் ரொம்ப பிடிக்குமா.
0: ஓகேங்க, சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
1: எஸ்பிபி சாரோட பாட்டு ஏதோ ஒன்று போடுங்கம்மா.
0: ஓகேங்க, தேங்க்யூ.

0: இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நிறைய மகளிர்கிட்ட பேசி அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் நாமும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். கேட்ட பாடலுடன் இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி என் பிரீத்தி.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.5

0: எட்டில்.
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்போமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன்
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: நியாயமான விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சரியான பதில் மே 19. சரியான பதிலளித்த நேயர்கள் சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், சத்தியமங்கலம் சிவா, கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், அறந்தாங்கி ஐயப்பன், தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, மதுரை சோ சண்முக சுந்தரம், உதகை

0: குமார், படியூர் லீலாவதி, திருச்சி மாவட்டம் கனிமொழி, பொள்ளாச்சி லதா. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடு எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறது? சரியான பதில் நெதர்லாந்து. சரியான பதிலளித்த நேயர்கள் அவினாசி, ராயம்பாளையம் பாலசுப்ரமணி, கொல்லிமலை அனிதா, தேனி மாவட்டம் கார்த்திகா, தாராபுரம் வீரபாண்டியன், முத்தூர் சேகர், மேட்டுப்பாளையம் தீபா, வெள்ளிப்பாளையம் ரங்கம்மாள். அடுத்த கேள்வி, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராணுவ விமானத்தின் பெயர் என்ன? சரியான பதில் ஏர்பஸ் C-295. சரியான பதிலளித்த நேயர்கள் கோழிப்பண்ணை மணிகண்டன், சூலூர் சாமிநாதன், சங்ககிரி சீலா, கரூர் வெற்றிவேலன், எடக்காடு கதிர்வேல், வெள்ளலூர் துரையமுதன், சின்னக்குன்னூர் சுரேஷ். அடுத்த கேள்வி, உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? சரியான பதில் குஜராத். சரியான பதிலளித்த நேயர்கள் சேலம் குணா, ஈரோடு பிரசன்னா, தேவாலா கலைச்செல்வி, புதுமந்து அரிஹரன், தர்மபுரி வினோதினி, சத்தியமங்கலம் பரதன், கோயமுத்தூர் வனஜா.
1: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இன்றைய கேள்வி, சிறந்த செவிலியருக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற டாக்டர் சங்கர் சண்முகம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, சிறந்த செவிலியருக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற டாக்டர் சங்கர் சண்முகம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நேர்களை, இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை மட்டும் கேட்காம உங்கள் குடும்பத்தின் சிறப்பு அப்படின்ற டாப்பிக்ல உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்க போறோம். நேர்களே, இன்னைக்கு டாபிக் உங்கள் குடும்பத்தின் சிறப்பு, அதை பத்தி தான் நீங்க எங்களிடம் ஷேர் பண்ணிக்க போறீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து உங்களுடைய விருப்பப்பாடலை கூட எங்களிடம் கேட்கலாம். நீங்க வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191018 என்ற நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணலாம். நேர்களே, இன்னைக்கு டாபிக் உங்கள் குடும்பத்தின் சிறப்பு பத்தி தான் சொல்ல போறீங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பும் ஆதரவும் நிறைந்த ஒரு இடம் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். உங்க குடும்பத்தின் சிறப்பு ஒற்றுமையா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், இல்ல புரிதலா இருக்கலாம். சந்தோஷத்திலும் சரி சிரமத்திலும் சரி ஒன்றாக நிற்பதே குடும்பத்தின் உண்மையான பலம் அப்படின்னு கூட சொல்றாங்க. பெரியவங்களை மதிச்சு சிறியவர்களை அன்புடன் கவனிப்பதில் ஒரு குடும்பத்தினுடைய பண்பு நிறைஞ்சிருக்குங்க. குடும்பம்தான் மகிழ்ச்சியினுடைய முதல் பள்ளி. ஸோ உங்கள் குடும்பத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறாரு, அவங்க குடும்பத்தோட சிறப்பு என்னென்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: நான் தென்பொன்மடியிலிருந்து தேனாமன்.
3: நேரவர் இணைப்பில் இல்லை. நேர்களே, நீங்களும் கால் பண்ணும் நினைச்சீங்கன்னா 8300191018 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நேர்களே, வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இல்லையாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 101.1 எல்லாமே சமஹிட்டு.

0: ஆட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம் ஹலோ.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்
0: பேசுறேன். மேடம்
1: கேக்குதா? ஹலோ மேடம், சத்யநாராயணன் பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து.

நேயர் இனிப்பில் இளைஞர்களே, அவருக்காக ஒரு பாடலை கேட்கலாம். நீங்களும் கால் பண்ண நினச்சிங்கன்னா 8300-1910-18 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம்.

0: நேர்லி நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், கேக்குதுங்களா? இப்போ
1: கேக்குது மேடம். சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.

0: என் கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு, வெயிலெல்லாம் எப்படி இருக்கு?
1: அப்படியே வெயில் ஆரம்பிச்சு மேடம், இப்போ 10 மணிக்கு மேலே வெயில் ஆரம்பிச்சு.
0: ஓகே, நீங்க டாபிக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம், உங்க குடும்பத்தோட இருந்தோமா இது கேட்டேன்.
0: உங்க குடும்பத்தோட சிறப்பு என்ன?
1: சிறப்பு என் குடும்ப சிறப்பும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 4 பேர்.
0: ஓகே,
1: நாங்கள் 4 பேர். எங்கள் அப்பா அப்பா சொன்ன சொல் பேச்சு போனாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். ரொம்ப ஃபேமிலியினோட கெட்டு வரணும், நல்லா மீட் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு அட்டன் பண்ணிக்கிறோம், கலந்து பேசிக்கிறோம். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கு, பேரம்பத்தியோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சிறப்பு,
0: ஒற்றுமை தான் சிறப்புன்னு சொல்றீங்க.
1: ஆமா, நிச்சயமா அதுதான் வேணும்.
0: ஓகே, ஒற்றுமையா சேர்ந்து எல்லாத்தையுமே நீங்க எதிர்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: ஒற்றுமையாவே இருங்க.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தான் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்,

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னையோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் சிறப்பு பற்றி தான் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம்னு இருக்கலே. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன் அப்படின்றவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் சகோதரி, எங்கள் குடும்பத்தின் சிறப்பு எப்பொழுதும் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒற்றுமை தான் எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்தோட பலம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு சந்தோஷம்தான். அதுவுமே அதுதான் அந்த அறந்தாங்கி ஐயப்பன் அவர் அனுப்பியிருக்கிறவரதில் அவரோட குடும்பத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பிடிச்ச பாடல் வந்து தொடரி திரைப்படத்திலிருந்து போன உசுறு வந்துருச்சுன்ற பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பத்தாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்படிங்களா? ஓகே, வீட்டுல எப்படி இருக்காங்க? சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தின் சிறப்பு என்ன?
2: எங்க குடும்பத்தின் சிறப்பு என்னன்னா, நாங்க பேருங்க, அதுல வந்து இப்ப மூணு பேர் தான் இருக்கிறோம். ஒருத்தர் காணாம போயிட்டாரு, போன இன்னுமே இது வரைக்கும் வரல. ஆனா மூணு பேரும் ஒட்டி தனித்தனியா இருக்கிறோம். ஏதாவது ஒரு விசேஷம்

0: வந்து சேர்ந்துக்குவோம்.
1: ஓகே.
0: அவங்க வித்தியாசம் நாங்க போய் கலந்துக்குவோம்.
1: ஆ
0: கூட பிறந்த தங்கச்சி மாதிரி மூணு பேர் இருக்கிறாங்க.
1: ஓகே.
0: அவங்க வீட்டுல அவங்களாம் வந்து பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் கந்தாட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு பொண்ணு மட்டும் ராஜா பேருந்து கொடுத்துருக்குறோம். நல்லா வச்சு சந்தோஷமும் இருக்கிறோம்.
1: ஓகே. இப்போ நீங்க வந்து என்ன ஒரு நல்ல காரியம்னாலும் ஒன்னா சேர்ந்துருவீங்க இல்லையா, தூரத்துல இருந்தாலுமே.
0: ஆமா.
1: ஓகே. அது உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கும் இல்லையா, ஒரு பாசத்தையும் நேசத்தையும் நீங்க வந்து பரிமாறிக்க கொண்டே ஒரு தருணமா இருக்கும் இல்லையா. ஓகே. என்ன பாடல் வேணும் நீக்கு உங்களுக்கு?
0: அதான் ராஜபாண்டியே பாடல் வந்து சிகப்பா.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கிட்டே பண்ணுங்க.
0: நன்றி.

நேரில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டின் சிறப்பு பற்றியும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018 என்ற நம்பருக்கும், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், நீங்கள் காலும் பண்ணலாம். நேர்களே வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் தெரிவிக்கலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலயமா தென் பொன்முடி மணிகண்டன் அப்படின்றவரும் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் வீட்டில் சிறப்பு, நாங்கள் எங்கள் அம்மாவுடன் எனக்கு திருமணமாகி 25 வருடங்களாக கூட்டு குடும்பமாக வாழ்வதுதான். எனக்கு 2 பெண் குழந்தைகளை என் 2 பெண் குழந்தைகளையும் என் அம்மா தான் சிறந்த முறையில் கவனித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக திருமணமாகி 25 வருடங்களாக கூட்டு குடும்பமாக அவங்க அம்மா கூட இருக்கிறது தான் எங்களுடைய ஃபேமிலியோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் தனியாக போகிறேன்ற காலத்தில் மத்தியிலும் 25 வருடமாக ஒன்றா இருக்கான்றது வந்து ஒரு சிறப்பு தாங்க. அவங்களுடைய அம்மா தான், அதாவது பெரியவங்க தான் குழந்தைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பார்த்துக்குவாங்க. அதுவும் பாட்டிஸ்தானத்திலேருந்து 2 பெண் குழந்தைகளையும் கவனித்து வராங்க அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாட்டியை விட வந்து குழந்தைங்களை வந்து யாரும் அவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியாது. அதற்கு ஒரு சான்று 25 வருடமாக கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பிடித்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து ஆலப்போல் அப்படின்ற பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காகவும் அவங்க குடும்பத்திற்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு பண்ணுங்கள்.

0: நேர்களை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்பாளையத்திலிருந்து துரை பேசுறேன்.
0: துரை, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களோட குடும்பத்தின் சிறப்பு என்ன?
1: என் காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டு இருக்கிறேன். மக வந்து வேற ஊர் இருக்கிறேனுங்க. அது வரைக்கும் நான் படிக்க வச்சுட்டு
0: இருக்கேனுங்க.
1: ஹலோ.
0: அதனால உங்களோட குடும்பத்தின் சிறப்பு வந்து நீங்க ஒற்றுமையா இருக்கிறது, எல்லாமே ஒரே மாதிரியான திங்க் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமாங்க, அதே மாதிரிதான் எனக்கு பாருங்க.
0: ஓகே ஓகே, அப்ப குடும்பமே ஒரே தாட்ல இருக்கீங்க.
1: ஆமாங்க, பேச்சு வந்து மக வந்து வேற ஊர் இருக்கிறாளுங்க.
0: நன்றி.

நேர்களை நீங்கள் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய குடும்பத்தின் சிறப்பு என்ன அப்படின்றத தான் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. நேர்களை நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300-1910-18 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் தெரிவிக்கலாம் நேர்களை. அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலயமா ராஜேஷ் அவர்கள் சென்னையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் எங்கள் குடும்பத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னால் ஒருவருக்கொருவர் சொல்வதை கேட்டுக்கொள்வோம். மற்றவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வார்த்தையை கேட்டுக்கொள்வோம், தட்டாமல் கேட்டுக்கொள்வோன்ற மாதிரி அவரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல கேரக்டர் தான். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வேணும்னா ஒருத்தர் சொல்கிற பேச்சை இன்னொருத்தர் கேட்கறது ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது அவருக்கு பிடித்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பூங்காவனம் அப்படின்ற பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு பண்ணுங்க.

நேர்லி, இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய குடும்பத்தின் சிறப்பு பற்றி தான் எல்லாருமே கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் எங்களுக்கு சொன்னீங்க. நேர்களே, எல்லாத்தோட குடும்பத்தின் சிறப்பு ஒற்றுமை அப்படின்றத வந்து எல்லாருமே அதை ஒரே கருத்து தான் வந்து சொன்னீங்க. இல்லை, கண்டிப்பாக எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பமும் சரி, நம்மளுடைய சமுதாயமும் சரி, எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இத்துடன் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சம்மியோ, தென்னிலாம் சம்மியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஒட்டிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்போம். நேயர்களை நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 12:10 ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் தொடர்ந்து 2:15 நீலமலை நேரம் இதில் குறும்பர பாடல்கள் கேட்கலாம், 2:30 இலக்கிய இன்பம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்று மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சிகள். இன்று நான் யார், 5:00 செய்தி சுருக்கம், 5:20 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 361 பகுதி சென்னை அஞ்சல், 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ப. இளஞ்செழியன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் வறட்சி காலங்களில் கால்நடை ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

அழகாத ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், வீட்டை நாம் எப்படியெல்லாம் அழகுப்படுத்தலாம், சமையலில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விதவிதமான டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை எப்படி அலங்காரம் பண்ணி வைக்கலாம், அப்புறம் நம்மளுடைய கார்டனிங்கெல்லாம் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பெண்கள்கிட்ட இருக்குங்க. அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ண நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9301008 8300019 1918 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 0423 இணைப்பு எண்ணுடன் 2966781. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய குறிப்புகளை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் தேவாவின் இசையில் ஹரிணி குழுவினரோடு பாடியது குஷி திரைப்படத்திற்காக. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இந்த ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு பெண்கள் தான் கால் பண்ணி அவங்களுடைய குறிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லணும். அவங்க என்ன நம்பர் கால் பண்ணும் அப்படிங்கிற நம்பர்ஸையுமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்காக நான் ஒரு குறிப்பு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டை எப்படி அலங்கரிக்கலாம். இப்போ வீடு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே யாராச்சும் வரும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ரூமுக்கு தானங்க வருவாங்க. ஸோ வெளியே இருந்து உள்ளே ரிசீவ் பண்ணும்பொழுதே வந்து நம்ம ஃப்ரண்ட் ரூமுக்கு தான் ரிசீவ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஃப்ரண்ட் ரூமை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா, எந்தெந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி ஜாடியில் தண்ணி ஊற்றி, நெஜ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் பூக்கள் கிடையாது, நிஜமான பூக்களாக அந்த கண்ணாடி ஜாடியில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வைக்கும் பொழுது அந்த அறை பார்க்கறதுக்கே குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிற இந்த தகவலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-1010-18, 8300-1019-18 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 04-23 இணைப்பு எண்ணோடு 2966-7811. இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அழகான, ஈஸியான, எளிமையான வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அது மட்டும் இல்லாமல் வீட்டை நாம் எப்படி டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், நம்மளுடைய தோட்டங்களையெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இயற்கை செடியெல்லாம் நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி வளர்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குறிப்புகளையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

அன்னையர்களை கேட்டு அந்த பாடல் இயசிய ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திற்காக. உங்களுக்கான அடுத்த ஒரு சின்ன சமையல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தோசையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா ஒரே தோசை ஆர்டர் பண்ண மாட்டோம். தோசையில் பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை இருக்கு, அப்புறம் ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, நெய் தோசை அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரவா தோசை இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரவா தோசை நாம வீட்டில் செய்யும் பொழுது அது கூட நறுக்கிய மிளகு, மிளகு சீரகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி அது கூட சேர்த்து நாம தோசை செஞ்சோம்னா அது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிற இந்த தகவலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடலை கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் தேவாவின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் குழுவினரோடு இணைந்து பாடியது வெற்றிக்கொடி கட்டு திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
0: நிலையத்தில் நேரம் 12:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது UTFM 101.8 ஸ்நேகிதியே. நேர்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வகையான டிப்ஸையுமே நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணலாம். ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமையல் சாம்பார் என்ன ஒரு குழம்பு நம்ம செஞ்சாலுமே வெங்காயம் இல்லாமல் சுவைக்கவே சுவைக்காதுங்க. அந்த வெங்காயத்தை வந்து எவ்வளோ நம்ம கட் பண்ணி போட்டாலும் அதுக்கேற்ற சுவை, சின்ன வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம் இருக்குது. அதை கட் பண்ணி போடும்பொழுது அதோடைய நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதோடைய சுவையை வந்து அதிகமாக இருக்கும். வெங்காயம் பயன்படுத்துகிறோம் ஓகே, ஆனால் அதை உரிக்கிறதுல இருக்கிற கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா, அதுதாங்க ரொம்ப பெரிய கஷ்டமே. அந்த வெங்காயத்தை நம்ம ஈஸியாக உரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வெங்காயம் கட் பண்ணுற கத்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த கத்தியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் முறிச்சோம்னா நம்ம கண் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்காது அப்படிங்கிற இந்த தகவலோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் UTFM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே.

நேர்களே, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலோட நம்மளுடைய இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழிலதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணீந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார்.
மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள்,

0: மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

கிசான் உடான் திட்டம் மற்றும் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் ஆகிய இந்த இரண்டு திட்டங்களும் கிராமப்புற மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றுகின்றன. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு மத்திய அரசின் திட்டமாகும். கிராமப்புறங்களில் நிலையான மேம்பாட்டு இலக்குகளை அடைவதே இதன் பிரதான இலக்கு. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆளுகை திறன்களை வளர்த்தல், கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்து கிராம நிர்வாகத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல உதவுகிறது. நிதி மேலாண்மை, பஞ்சாயத்துகள் தங்கள் சொந்த வருவாயை ஈட்டவும் நிதியை சரியாக நிர்வகிக்கவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மின் ஆளுகை, பஞ்சாயத்துகளில் நிர்வாக திறனை மேம்படுத்தவும் சேவைகளை துரிதப்படுத்தவும் இ பஞ்சாயத் போன்ற தொழில்நுட்ப தீர்வுகளை ஊக்குவிக்கிறது. கிராம சபைகளை வலுப்படுத்துதல், மக்கள் பங்களிப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த கிராம சபை கூட்டங்களை சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கிறது. பங்களிப்பு விகிதம், இந்த மத்திய அரசின் திட்டத்தில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி பகிர்வு விகிதம் பொதுவாக 60-40 என்ற அளவில் உள்ளது. அதாவது திட்டத்தின் மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிராம பஞ்சாயத்துகள் வெறும் நிர்வாக அமைப்புகளாக மட்டுமில்லாமல் உள்ளூர் வளர்ச்சியின் முக்கிய மையங்களாக மாறுகின்றன. கிசான் உடான் திட்டம் விவசாயிகளின் விளைபொருட்களை, குறிப்பாக அழுகி போகக்கூடிய உணவுப் பொருட்களை தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல உதவுவதற்காக 2020 தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் விவசாயிகளின் மதிப்பு உணர்தலை மேம்படுத்துவதாகும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் விமான போக்குவரத்து, வேளாண் பொருட்களை விமானங்கள் மூலம் கொண்டு செல்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த திட்டம் முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் பழங்குடி பகுதிகளில் விளையும் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு செல்வதில் கவனம் செலுத்துகிறது. விமான நிலையங்களில் இறக்குதல் நிறுத்துதல் போன்ற கட்டணங்கள் சில விமான நிலையங்களில் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. இந்த திட்டம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், விவசாயம், மீன்வளம், கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட 8 அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாகும். இகுஷால் என்ற மின்னணு தளமானது திட்டத்தின் ஒருங்கிணைப்பு, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிசான் உடான் திட்டம் மேலும் 58 விமான நிலையங்களை உள்ளடக்கியது. சரியான நேரத்தில் சந்தைக்கு சென்று சேர்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடிகிறது, மேலும் வீணாவதும் குறைகிறது. இந்த இரண்டு திட்டங்களும் கிராமப்புற இந்தியா மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான வழியில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் கிராம நிர்வாகத்தை வலுப்படுத்த கிசான் உடான் திட்டம் விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை திறந்துவிடுகிறது.

நிலையத்தில் நேரம் 12:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

0: ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
1: நிலையத்தில் நேரம் 1:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேயர்களே, கேட்ட அந்த பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.

0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்க நிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவியூ டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றது பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னபேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஒடிஎஃப்எம் 101.8 திரைகானம் கேட்கலாம். கேட்கவிருக்கும் பாடல் சென்னை 628 திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Supreme Court directs all high courts to pronounce judgment within 3 months of reserving order. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. PM Surya Ghar scheme achieves major milestone as 40 lakh households embrace

0: கோமலியே.
1: இந்த பாட்டு வந்து சாமிக்கு வந்து தலைக்கு ஒவ்வொரு பூவா வைப்பாங்க, ஒவ்வொரு பூவோடைய பேரையும் சொல்லி சொல்லி இந்த பாட்டை பாடி அருளை வரவிப்பாங்க, அதுக்காக இந்த பாட்டு பாடுறாங்க.

0: இந்த பாட்டு வந்து காய்ப்பழ பறிக்கிறப்போ, ஆரஞ்சு பழ பறிக்கிறப்போ, பிளக்காய் பொறிக்கிறப்போ இந்த பாட்டை பாடுவாங்க.
1: என்ன தோட்ட காப்பியோ பானோடி தாண்ட வந்தது லிங்கி நோடி தாய் பதலி இன்னும் தோன்றதா.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி ஆலு குடும்ப மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
5: நேயர்களே, கோடை காலத்துல இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இதை குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சிடலாம்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 இலக்கிய இன்பம். நேர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து முனைவர் வே நல்ல தம்பி அவர்கள் இயற்றிய முப்பெரும் காப்பிய நாடகங்கள் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.
2: தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழே தாயே தலை வணக்கம். மலர்களும் மண் மனமும் இலக்கியங்களில் மலர்கள் என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள் உரையாடுவதில் மகிழ்ச்சி. உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது என்ற நம் உணர்வுக்கு காரணங்கள் பலவும் இருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானது தாவரங்கள். பசுமையாக படர்ந்திருக்கும் தாவரங்களின் பாங்கு மகிழ்விக்கும் என்றால் அதன் அழகு மலர்கள் நம்மை மேலும் பரவசப்படுத்தும். பார்க்கின்ற மனங்களை மலர்ச்சியாக வைத்திருக்கும் பண்பு மலர்களுக்கு உண்டு. அடிப்படையில் மலர்கள் தாவரங்களுக்கானது. மலர்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு காரணமானவை. ஒவ்வொரு தாவரமும் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு வடிவமான மலர்களை கொடுக்கின்றன. அந்த மலர்களை மனிதன் நேசிக்கிறான். எங்கு அவை மலர்ந்திருந்தாலும் அதன் அழகில் மயங்கி போகிறான். காடுகளிலும் மலைகளிலும் பூத்திருக்கும் பூக்களை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே பயணங்களை அமைத்து கொள்கிறான். கண்டு ரசிப்பதற்கு என்பதையும் தாண்டி அவன் பூக்களின் மேல் கொண்ட அபிமானம் அவனை தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் பூக்களோடு பிணைத்தே வைத்து கொண்டிருக்கிறது. இறைவனை வழிபட, தன் அன்பை பிறருக்கு சொல்ல என தனது வாழ்வின் முக்கியமான தருணங்களை மலர்களோடு இணைத்து வைத்திருக்கிறான் மனிதன். மனிதனுக்கு மலர்களோடு இத்தனை நெருக்கம் உருவாவதற்கு காரணம் மனிதனுக்கும் மலர்களுக்குமான தொடர்பு வரலாறு மிகப்பெரிய நெடும் பயணத்தை கொண்டிருக்கிறது. மனிதன் பூமியில் பரிணாம வளர்ச்சி அடைந்த பொழுது பூக்கள் அவனோடு இருந்திருக்கின்றன. நாகரிக வளர்ச்சி ஆற்று படுகைகளில் ஏற்பட்ட அப்பொழுதும் பூக்கள் இருந்திருக்கின்றன. அதற்கான சாட்சியாக தமிழர்கள் தமது நிலங்களை 5 வகையாக பிரித்து அவற்றிற்கு பூக்களின் பெயர்களையே சூட்டியிருப்பதை நாம் கவனிக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஒவ்வொன்றிற்கும் பூக்களை அடையாளப்படுத்தியிருக்கின்றனர். அந்நாட்கள் தொடங்கி மனிதனின் வாழ்க்கையோடு தொடர்புடையது என்பதாலேயே இன்றும் மனிதன் பூக்களோடே பிணைந்து இருக்கின்றான். மலர்தல் என்ற உண்மையையே மனிதன் மலர்களிடமிருந்துதான் கற்றுக்கொண்டான். மொட்டாய் இருக்கும் பூ மலரும் பொழுதே அதன் அழகும் சிறப்பும் வெளிப்படும். அதுபோன்றே உள்ளம் மலர்வதும் முகம் மலர்வதும் மனிதனுக்குள் சாத்தியம் என்பதை மலர்களே அவனுக்கு உணர்த்தியிருக்க வேண்டும். முகம் மலர்வது அன்பை வெளிப்படுத்துவதாகவும் கண்கள் மலர்வது ஞானத்தின் வெளிப்பாடாகவும் இன்னும் பலவும் என்று மலர்வது மலர்களோடு மட்டுமல்லாது மனிதனோடும் தொடர்புடையது. இயற்கையை தனக்கு தகுந்தவாறு தன் தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்வதில் மனிதனுக்கு நிகரானவன் மனிதனே. மலர்கள் இயற்கையின் கொடையாக இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டார்கள். அவை தனக்காக பூத்திருக்கின்றன என்று நம்பிக்கொண்டு அவன் தனது பல செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தி கொள்கிறான். தனது பழக்கத்தை அனைவரும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இறையோடு தொடர்பு படுத்தி ஒவ்வொரு இறைக்கும் ஒவ்வொரு மலர்களை உரியதாக்கி வழிபட வைத்திருக்கிறான். இவ்வாறு மலர்களுக்கும் மனிதனுக்குமான தொடர்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதன் தன் தேவைக்கு மலர்களை பயன்படுத்தி கொண்டாலும் ஆரோக்கியம் காக்கும் வழியிலும் மலர்களை பயன்படுத்தியிருக்கின்றான். மூலிகைகள் என்று தன்னை சுற்றியிருக்கும் ஒவ்வொரு செடியையும் பயன்படுத்தும் அறிவை நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றனர். பாட்டி வைத்தியம் முதல் சித்தர்கள் போற்றிய சித்த மருத்துவம் வரை மூலிகைகள் மனிதனுக்கு தோன்றும் நோய்களை குணமாக்கும் என்று ஆய்ந்து தெளிவாக விளக்கியிருக்கின்றனர். அவ்வாறு மூலிகைகள் என்று சொல்லிவிட்டாலும் ஒவ்வொரு செடியிலும் பட்டை, விதை, காய், பூ, இலை என்று எந்த

0: பாகம் எந்த நோயை தீர்க்கும் என்பதை சொல்லியிருக்கின்றனர். அதில் பூக்களுக்கு முக்கியமான பங்குண்டு. மருத்துவம் வாழ்வியல் என்று பல நிலைகளிலும் மலர்கள் எவ்வாறு மனிதனோடு இணைந்து பயணப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். வாழிய நற்றமிழர். வாழிய மணித்திருநாடு.
1: தமிழுரையை தொடர்ந்து புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் முனைவர் வே நல்ல தம்பி அவர்கள் இயற்றிய முப்பெரும் காப்பிய நாடகங்கள் இந்த புத்தகத்தினுடைய விமர்சனத்தின் முதல் பகுதியை கேட்கலாம். இது ஒரு நாடக புத்தகம் என்று சொல்ல வேண்டும். முப்பெரும் காப்பிய நாடகங்கள் சிலம்பு, மேகலை, சிந்தாமணி குறித்து மூன்று நாடகங்கள் அடங்கிய புத்தகங்கள் தான் முப்பெரும் காப்பிய நாடகங்கள் என்ற புத்தகம் என்றே சொல்லலாம். ஆசிரியர் குறிப்பை எடுத்துக்கொண்டால், சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அகில இந்திய வானொலியில் 10 ஆண்டுகளும் ஆசிரியராக 10 ஆண்டுகளும் பணியாற்றியவர். வாஷிங்டன் டிசியில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஓராண்டு ஒளிபரப்பாளராக இருந்தபொழுது அம்புலியில் மனிதர் முதன்முதலாக அடியெடுத்து வைத்ததை நேர்முக வர்ணனை செய்த வாய்ப்பு பெற்றவர். பணி ஓய்வுக்கு பிறகு தமிழக அரசின் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி பயிற்சி இயக்கத்தில் கல்வி தொலைக்காட்சி நிலைய சிறப்பு அலுவலராக தொண்டு செய்தவர். சென்னை பல்கலைக்கழக முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஆகியவற்றை முழுமையாக ஒளி நாடக வடிவில் எழுதி ஒலிபரப்பிலும் நூல் வடிவிலும் வெளியிட்டுள்ளார். ஊடக நூல்கள் 5, குழந்தை இலக்கிய நூல்கள் 10, பிற துறை நூல்கள் 5, நாடக நூல்கள் 4 இவர் இயற்றியவை. தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசினை 4 முறையும், மைய அரசின் வயது வந்தோர் கல்வித்துறை பரிசினையும், பாரத ஸ்டேட் வங்கி பரிசினையும் இவரது நூல்கள் பெற்றுள்ளன. தமிழக அரசு வழங்கிய இளங்கோவடிகள் விருதினை இவர் பெற்றுள்ளார். அதாவது, நாடக இலக்கியங்களை பொறுத்தவரையில் உலக இலக்கியங்களில் இந்தியாவின் மகாபாரதம் மற்றும் இராமாயணத்திற்கும், இங்கிலாந்தின் ஷேக்ஸ்பியரது ஆங்கில நாடகங்களுக்கும், கிரேக்கத்தின் ஆசிலஸ் படைப்புகளுக்கும் தனிச்சிறப்பு உண்டு என்று நாம் அனைவரும் அறிந்தோம். அவர்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஆகிய தமிழ் இலக்கியங்களை படித்திருந்தால் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொண்டிருப்பார்கள். ஏனெனில் நாடக கலைக்கு இன்றியமையாத இயல், இசை, மேடை அமைப்பு போன்ற அடிப்படையான நுட்பங்களை இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் திருத்தக்க தேவரும் அவ்வளவு அழகாக சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். இன்றைய தமிழ் நாடகங்கள், புராண நாடகங்கள், இலக்கிய நாடகங்கள், சமூக நாடகங்கள், அரசியல் பிரச்சார நாடகங்கள், வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் என்ற பல கிளைகளாக வளர்ந்து வருகின்றன. அவற்றுக்கு கதைக்கரு, உரையாடல் என தேடி தேடி எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் அந்த கால தமிழ் புலவர்கள். அவர்களின் படைப்புகளான தமிழின் 5 பெரும் காப்பியங்கள், சிலம்பு, மேகலை, சிந்தாமணி ஆகியவற்றில் உள்ள நாடகத் திருப்பங்கள், உணர்ச்சிமிக்க உரையாடல்கள், கொள்கைகளை கொட்டி முழக்கிய கதாபாத்திரங்களைப் போன்று இனிவரும் காலத்தில் படைக்க முடியுமா என்பதே அத்துணை உச்சகட்ட உயரத்தை அந்த 3 காப்பியங்களும் தொட்டு நிற்கின்றன. தனித்தனி நாடக நூல்களாக திகழ்வதை விட ஒரே தொகுதியாக இந்த தொகுதியை படைத்திருக்கிறார் ஆசிரியர். மூல நூல்களின் அழகு வரிகளையும் ஆங்காங்கு எடுத்துக்காட்டு வண்ணம் செய்திருக்கிறார். சீவக சிந்தாமணி தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களையே மயக்கிய காவியமாதலால் அதன் மூல வரிகளை எடுத்து காட்டவில்லை ஆசிரியர். நாடகத்தமிழ் என்பது தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பு வகைப்பாடாகும். இந்த வகையில் நமக்கு கிடைத்திருக்கும் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் எனினும் இயலும் இசையும் விரவி வருவதால் முத்தமிழ் காப்பியம் என்றே வழங்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் பெருமையை உரையாசிரியர் வரைந்த உரை உலகறிய செய்தது போல திருவாளர் வே நல்லதம்பி அவர்கள் தம் நாடக உரையால் சிலப்பதிகாரத்திற்கு மேலும் சிறப்பை சேர்த்துள்ளார். மூலநூல் புலவரான இளங்கோவடிகள் தன் காப்பிய படைப்பிற்கு ஏற்ற நிலையில் 3 காண்டங்களாகவும் 30 காதைகளாகவும் அமைத்து கொண்டுள்ளார். ஒரு நாடக நூலின் பாத்திர படைப்பே அந்த நாடகத்திற்கு வெற்றியை ஈட்டித்தரும். அதனை உணர்ந்த ஆசிரியர் மூலநூலில் இடம்பெற்றுள்ள பாத்திரங்களுடன் நாடகத்தின் ஓட்டத்திற்கேற்ப முரசு முல்லை, பெருமனை கிழத்தி, விஞ்சை வீரன், அவன் காதலி, தோழிப்பெண், பரதன், வசுதேவன், மயில், சோலை போன்ற புது புது பாத்திரங்களை படைத்து கொண்டுள்ளார். இந்த புது பாத்திரங்கள் இருந்தால் மட்டுமே இந்த நாடகம் காப்பிய வரலாற்றை அரவணைத்து செல்ல முடியும் என்ற அளவில் அப்பாத்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை பாராட்டுதலுக்கு உரியதாகும். பாத்திரங்களின் உரையாடலில் எண் வகை மெய்ப்பாட்டு சுவைகளும் பொதிந்து காணப்படுகின்றன. காணல் வரி பாடல்களின் மூலப்பாடல்களின் கருத்துக்கு இசைய நூலாசிரியர் தாமே பாடல்களை இயற்றியுள்ளமையும், பிற இடங்களிலும் ஆங்காங்கு பாடல்கள் அமைத்து பொருத்தி உள்ளமையும் திருவே நல்லதம்பி நாடக ஆசிரியர் மட்டுமல்ல மிகச்சிறந்த கவிஞர், குறிப்பாக இசைப்பாடல் கவிஞர் என்பதை புலப்படுத்துகிறது. இந்நாடக நூலின் நாடக கூற்றுக்கள் அனைத்தும் சுவையுறும் அமிழ்தாக இனிக்கின்றது என்ற போதிலும், வழக்குரை காதையின் உணர்ச்சி கொந்தளிப்பும் மதுராபுரி தெய்வத்தின் வருணனையும் நாடக ஆசிரியரின் படைப்பாற்றலுக்கு கட்டியம் கூறுவனாகும். தேனில் ஊறிய செந்தமிழின் சுவையை தேர்ந்தெடுத்து தருவது சிலப்பதிகாரம் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கூறிய கூற்றை மெய்ப்பிக்கும் வண்ணம் ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கிறது. கற்பிற் சிறந்தவள் கண்ணகி, நீதி தவறியவன் நெடுஞ்செழியன் என்ற அளவிலேயே சிலப்பதிகாரத்தை அறிந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று, கற்பரசி கண்ணகியே பாண்டியன் சபையில் நின்று தன் நாட்டில் சிறந்த கற்பரசிகள் பலர் இருப்பதை சுட்டி காட்டுவதையோ, சேரன் செங்குட்டுவன் புலவர் சாத்தனாரிடம் அரச பதவி என்பது துன்பம் தருவதே தவிர தொழத்தக்கது இல்லை என்று தீர்மானமாக கூறுவதையோ அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தின் வாயிலாக. தமிழை அழகு செய்யும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை, சிலப்பதிகார கதையில் வரும் பாத்திரமான மாதவியின் மகள் மணிமேகலை இக்காப்பியத்தின் கதை தலைவி. மணிமேகலை என்ற அந்த கதாநாயகியின் துறவு மனப்பான்மையையும், அவள் பௌத்த மத துறவினியாக வாழ்ந்த புனித வரலாற்றையும் இனிய பாக்களால் சொல்கிறது இக்காப்பியம். என்ன நேயர்களே, இந்த வரிகளை கேட்டாலே இந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எழுகிறது அல்லவா? அப்படித்தான் இந்த புத்தகத்தை கவிஞர் இயற்றியுள்ளார் என்றே சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் குறித்த விமர்சனம் அடுத்த வாரமும் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் திரைகாணம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 2:55 வானிலை அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

5 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். நெய்யூரில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவலோகம் 5 சென்டிமீட்டரும், அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, சிற்றாறு, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், எழுமலை, தூத்துக்குடி விமான நிலையம், சுருளக்கோடு, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருபுவனம், திருப்பரப்பு, அடையாமடை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், மஞ்சளாறு, சென்னிமலை, சாத்தியார், கலையநல்லூர், சிவகங்கை, விருகாவூர், பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி, சாத்தூர்

இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையம் கோட்டையில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்தும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் சற்று உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வசிப்பவர் ஷாம்லா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது.

0: மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 3:02.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் வர காத்துக்கொண்டிருக்கிறது அண்ணன் தங்கைக்கான பாடல்களின் தொகுப்பு.

எவ்வளவுதான் அம்மா அப்பா பாசம் இருந்தாலும் அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஈடு இணை இல்லை என சொல்லலாம். தங்கையை திட்டுவதற்கும் அடிப்பதற்கும் கேலி கிண்டல் செய்வதற்கும் சொந்தக்காரர் அண்ணன்களே. அதுபோலதான் தங்கைகளுமே எனலாம். தங்கை எவ்வளவு அழகாக இருந்தாலும் தங்கையின் அழகை பழிக்கும் அண்ணன்களும், அண்ணன் எவ்வளவுதான் சோம்பேறியாக இருந்தாலும் யாரிடமும் விட்டு கொடுக்காத தங்கையும்தான் அண்ணன் தங்கை உறவிற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். தொப்புள் கொடி உறவாய் முன்னும் பின்னும் பிறந்த பாசத்தை வெளிப்படுத்த அவ்வப்போது முட்டி சண்டைகள் எத்தனை முறை. அம்மா திட்டினாலும் ஓய்வதில்லை அண்ணன் தங்கை சண்டைன்னு சொல்லலாம். அண்ணன் தங்கைக்கான பாசம் நிறையவே இருக்குங்க. ஆனா அதை காட்டிக்கவும் மாட்டாங்க. சண்டை கோழிகள் போலதான் வீட்டில் எனலாம். தங்கை என்பவள் அண்ணன்களுக்கு ஒரு வரம் எனலாம். அதுபோல கூட பிறந்த ஒரு தங்கை இல்லை என நினைக்கும் அண்ணன்களுக்கு தங்கைக்கான பாசமான பாடல்களை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அவர்களின் அந்த ஒரு ஏக்கத்தை போக்கிவிடும், மன நிறைவு செய்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு ஈடு ஏதுமே இல்லைங்க. நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் வேறேதும் இல்லை என்று பாசத்தோடு ஒலிக்கின்றது வேலாயுதம் படத்திலிருந்து ரத்தத்தின் ரத்தமே என இந்த பாடல்.

ஒரு பெண்ணுக்கு உடன் பிறந்த சகோதரன் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அரண் போல ஒரு பாதுகாப்பாக உள்ளதாகவே உணர்வாள். தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக பாசத்துடனும் அன்போடும் பார்த்து கொள்ள உடன் பிறந்த சகோதரன் சகோதரி இருக்கும்போது அதைவிட பாக்கியம் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு அண்ணன் கிடைத்தால் தங்கைக்கு வேறென்ன வேண்டும்? காற்றில் கலந்திடும் மூச்சாவின் தாய் 10 மாதம் சுமந்தாலே நான் இம்மண்ணில் வாழும் வரை உன்னை சுமப்பேன், அன்னைக்கு பதில் நீதானே, என்றைக்கும் என் உயிர் நீதானே என பாடுகிறார் கொடிவீரன் படத்திற்காக இந்த பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வானவில். சந்தோஷமாக வாழ காசு பணம் தேவையில்லை, பாசமான ஒரு அண்ணன் இருந்தாலே போதும். ஒரு தங்கச்சி தன் அண்ணன் மேல காட்டுகின்ற அதிகபட்ச பாசமே சண்டையாகத்தான் இருக்கும். அதனாலே தங்கச்சி சண்டை போடுகிறாளேன்னு நினைக்க கூடாது, அது பாசத்தின் வெளிப்பாடு. அன்பு அதிகம் இருக்கும் இடத்தில் கோபம் அதிகம் என்பார்களே, அது போலத்தான். எனக்கு எதுனாலும் என் அண்ணன் வருவான் என்று நம்பும் தங்கையின் நம்பிக்கையே அண்ணனின் பலம் எனலாம். இனிமே நான் தான் அப்பா அம்மா எல்லாமே என உரிமையோடு உனக்கு துணை என்று சொல்லி நான் இருப்பேன். நிஜத்தில் என் துணை நீதானடி, என் அழகு ராஜாத்தி. திட்டி திட்டி நான் கொஞ்சம் நடிச்சிருப்பேன், தொப்புள் கொடியோடு ஒட்டி வந்த உறவு நீதானடி. என்னை விட பல நேரம் உன்னை நினைத்திருப்பேன் என பாடுகிறார் இந்த அண்ணன் மாறன் படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணன் தங்கைக்கான பாடல்களின் தொகுப்பு. தங்கையானவள் அண்ணா என கூப்பிட்டால் வராத சந்தோஷம், டே அண்ணா என்று அழைக்கும் போது வருகிறது உச்சபட்ச சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். தன் நண்பர்களை விட தன் வேலையை விட்டு தன் தங்கைக்காக உழைக்கின்ற அண்ணன்கள் எத்தனையோ பேருண்டு. அண்ணன் தங்கச்சியை திட்டினாலும் தங்கச்சி அண்ணனை திட்டினாலும் இருவர் கண்களில் கண்ணீர் துளிகள் வரும். அப்பாவிடம் அம்மாவிடம் சொல்ல முடியாததை பகிர்ந்து கொள்பவர்கள்தான் அண்ணன் தங்கைகள். இப்படி இருக்கும்போது அண்ணனிடமிருந்து ஒரு பிரிவு தங்கையின் திருமணத்தில், அதிலும் தன் தங்கையின் திருமணத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழி அனுப்பும் அண்ணனுக்கு வரும் ஆனந்தமே தனி எனலாம். தன் தங்கையின் திருமணத்தை பார்க்க இரு கண்கள் போதாது என பாடுகிறார் இந்த அண்ணன் தர்மா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

அண்ணன் தங்கை பாசம் என்பது வெறும் பாசம் மட்டுமில்லைங்க. தங்கையால் இன்னொரு உறவையும் தன் அண்ணனுக்கு தரும் தருணம்தான் தாய்மாமன் எனும் உறவு. ஒரு அண்ணனுக்கு வரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து எண்ணில் அடங்காத ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அம்மாவின் அன்பையும் அப்பாவின் பாதுகாப்பையும் ஒரே இடத்தில் பெற முடியுமானால் அது அண்ணனிடம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். இதன் நேயர்களே, அடுத்து ஒலிக்கின்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து இந்த பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் அண்ணன் தங்கைக்கான பாடல்களின் தொகுப்பு. அண்ணன் தங்கை உறவு அப்படிங்கிறது வெறும் கையில் கட்டும் கயிற்றில் வாழ்வதில்லை, அது இதயத்தால் கட்டப்படுவது எனலாம். மணப்பெண் போகும் வண்டி மாடு எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போனாலும் வாக்குப்பட்ட அந்த பொண்ணின் மனம் பின்னே போகுதம்மா. ஏன், தங்கம் போல் வளர்த்த தன் அண்ணனை விட்டு பிரிவதால் மனம் பின்னே போகிறதோ? இதோ பாடல் ஒலிக்கின்றது கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல்.

ஒரு அண்ணனுக்கு மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது சுகமான சுமைகள்னு சொல்லலாம். தன்னுடைய தங்கை பெரிய மனுஷி ஆகிவிட்டால், அதோடு மட்டும் இல்லாம திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னாலும், தாய்மாமன் என்ற பொறுப்பு கிடைச்சதோடனே தகப்பனி ஸ்தானத்திலிருந்து தன் தங்கையை பார்க்கக்கூடியவர் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்னக்கிளி தங்க கிளி ஒருத்தி பழகுவதை கத்து கொடுத்தது யாரம்மா, வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் வெட்கப்படுவது ஏனம்மா என தங்கைக்காக பாடுகிறார் இந்த அண்ணன் பரமசிவன் படத்திற்காக.

தன்னுடைய தங்கையை இவர் வந்து எதற்கெல்லாம் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேளுங்க. என் வாழ்க்கை உறவாக நீ பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைந்து, பசி தூக்கத்தை நீயும் மறந்து, நீ பாசத்தை பொழிஞ்சாயே, தினமும் உன் முகத்தை பார்த்து பூக்கும் புதிய விடியலும் தந்தாயே, நீ எனக்கு சாமி, பூமி எல்லாமே நீதானே என உன் சிரிப்பு போதும், நீ கேட்டால் என் உசரை தாரேன் என்கின்றார் இந்த அண்ணன் நம்ம வீட்டு பிள்ளை படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டு இருப்பது அண்ணன் தங்கைக்கான பாடல்களின் தொகுப்பு. அண்ணன் தங்கையின் பாசத்தை வாழ்த்தி பாடவே வார்த்தைகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தாயை போல அண்ணன் தான் பார்க்கிறார். பாசம் எனும் ஆலயமாக அண்ணன் திகழ்வதாக அண்ணன் தங்கை பாசத்தை பாடுகிறார். கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது பாசப்பறவைகள் படத்திலிருந்து.

பெற்ற தாய்க்கு அடுத்தபடியாக இன்னொரு தாய் என சொன்னால் அவளின் உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு சொல்லலாம். அதுபோலதான் அண்ணனும் தகப்பனி ஸ்தானத்தில் இருப்பது அண்ணன்களே அப்படின்னு சொல்லலாம். இதையும் மீறி ஒரு தாயை போல அண்ணன் தன் தங்கையை அரவணைத்தால் இப்பிறப்பில் தங்கைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் வேறு ஏதுமில்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ணனை விட்டு தங்கை பிரியும் போது அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை உணர்த்தும் என்பதை உணர்த்துவதாக ஒலிக்கின்றது அண்ணாத்தே படத்திற்காக.

அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என இந்த உறவுகளுக்கு ஒரு அற்புத சக்தி உண்டு. அழகான பாசக்கூடு. இதை தனித்தனியே பிரிக்க முடியாது எனலாம். கண்ணுக்கு தெரியாத உணர்வுகளால் வரும் பாசம், இதில் சிக்கல்கள் வராமல் இருப்பது அவரவர் சாமர்த்தியம் எனலாம். இந்த அற்புதமான உறவுகளுக்கு விரிசலுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமை, நிதானம், புன்முறுவல், அரவணைப்பு, விட்டு கொடுத்தல், மறப்போம், மன்னிப்பு, இதையெல்லாம் ஒரு குறிக்கோளாக நாம வச்சிருந்தா அந்த பாசம் எனும் கூட்டை யாராலும் கலைக்க முடியாது என சொல்லி, நேயர்களுக்கு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பாடல்களின் தொகுப்பு பிடித்திருக்கும் என நம்பிக்கையோடு மீண்டும் இதே நாள் இதே நேரத்தில் அடுத்த வானவில் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நிலையத்தில் நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நேயர்களே, எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம நான் யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் யார் அப்படின்னு நான் கேட்க போற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல போறீங்க. நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி அலைபேசி எண்கள் 9344910018, 8300019118 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 04231 இணைப்பு எண்ணோட 2966781. இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணுங்க. நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்க போகிற என்னோட வினாக்களுக்கு அவங்களுடைய அருமையான பதில்களை கொடுங்க. நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள். இது உங்களுடைய FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் யார் அப்படிங்கறத தான் நம்மளுடைய வினாடி வினா நிகழ்ச்சி. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லி பார்க்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார், எங்கிருந்து? ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கு, கேட்டுடலாமா? ரொம்ப ஈஸியா தான் சார் இருக்கும், நீங்க ஈஸியாவே பதில் சொல்லிடலாம். சரியா? ஓகே, ரெடி. நான் உங்கள் கண்கள் அல்ல, ஆனால் நான் உங்களுக்கு பார்க்க உதவுகிறேன். நான் யார்?
1: நான் கண்கள் அல்ல.
0: நான் உங்கள் கண்கள் அல்ல, ஆனால் நான் உங்களுக்கு பார்க்க உதவுவேன். நான் யார்?
1: ஸ்பெக்ஸ் கண்ணாடி. ஸ்பெக்ஸ் கண்ணாடி.
0: இல்ல இல்லங்க. சரியான விடை என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இனிமே உங்களுக்கு டைம் வேணாக்கா நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். இல்லங்க இல்லங்க, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த காலர் யாராச்சும் இதற்கான விடையை சொல்றாங்களேன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி.

நேர்களே, எதிரும் புதிரும்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுடைய கண்கள் கிடையாது, ஆனால் நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு உதவுவேன், நான் யார் அப்படிங்கிற க்வெஸ்சன் தான். பார்க்கலாம், அடுத்த காலர் லைனில் வரட்டும், அவங்க சரியான விடையோடு வராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.

0: வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் தீபா பேசுறேன் மேடம்.
0: ஓகே தீபா, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: எங்க உங்களுடைய சரியான விடை என்னன்றது சொல்லுங்க பார்க்கலாம்.
1: டெலிஸ்கோப்பா மேடம்?
0: இல்லைங்க இல்லைங்க, ரொம்பவே ஈஸியானதுங்க. நான் உங்கள் கண்கள் கிடையாது, ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு தான் என்னோட க்வெஸ்டியன். பார்ப்போம் அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நன்றி.
1: ஓகே மேடம், தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: மேடம், இரியசிகை சாமி கண்ணன். இரியசிகை சாமி கண்ணன்.
0: ஓகேங்க, க்வெஸ்சன் என்னன்னு கேட்டிங்களா நீங்க?
2: முகம் பார்க்கும் கண்ணாடி மேடம்.
0: முகம் பார்க்கும் கண்ணாடி கிடையாதுங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். லைட்டுங்க. சரிங்களா, லைட் என்பது தான் இதோடைய சரியான விடை. நான் உங்கள் கண்கள் அல்ல, ஆனால் லைட் எரியும் பொழுதுதான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சரிங்களா, ஓகே ஓகே. முகம் பார்க்குற கண்ணாடி இல்லைங்க, நான் உங்களுடைய கண்கள் கிடையாது. சரிங்களா, ஓகேங்க. முயற்சி செய்ததற்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன அருமையான கேள்விகள்லாம் காத்திருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு. பாடல் கேட்பதற்கு முன்பாக,
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேர்களை நிலையத்தில் நேரம் 4:17. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்று நான் யார் நிகழ்ச்சியில பார்ப்போம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: வடக்குளவட்டம் பாசரவிலிருந்து பாலசுப்ரமணியன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாக்கலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: ஓகேங்க. நான் எப்போதும்

0: தொப்பி அணிந்திருப்பேன், ஆனால் எனக்கு தலை கிடையாது. நான் யார்? இல்லைங்க இல்லைங்க, தவறான விடை. பார்க்கலாம் அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா?
1: ஓகேங்க,
0: நான் எப்போதும் தொப்பி அணிந்திருப்பேன், ஆனால் எனக்கு தலை இல்லை. நான் யார் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே தொப்பி போட்டு தான் இருப்பாங்க, ஆனால் தலையே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியான விடை தான், சொல்லுங்க பார்க்கலாம்.
1: என்னங்க? தலைப்பாகை.
0: இல்லைங்க இல்லைங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
2: சென்னையில இருந்து பிரமீளா பேசுறேன்.
0: ஓகே பிரமீளா, நீங்க சொல்லுங்க. வினாக்கள் என்ன, வினா என்னன்னு
2: கேட்டீங்களா? கேட்டேன். பணம்பழமா?
0: இல்லைங்க இல்லைங்க, தவறான விடை. இதற்கான விடை என்ன அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். நான் எப்போதும் தொப்பி அணிந்திருப்பேன், ஆனால் எனக்கு தலை கிடையாது. பாட்டில், பாட்டில் எப்பவுமே மூடி போட்டு லாக் ஆயிருக்கும், ஆனா ஓபன் பண்ணா அது தலையே இருக்காது. ஓகேவா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே, நேர்களே இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணுங்கள், உங்களுடைய சரியான விடையை என்னுடைய கேள்விக்கு சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்களோடு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்களோட FM 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில அருண்மொழி சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது சிம்மராசி திரைப்படத்திற்காக. நிலையத்தில் நேரம் 4:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்று நான் யார் தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணமூர்த்தி.
0: உங்களுக்கான கேள்வி என்னன்றத பாத்துடலாமா? சிறகில்லாமல் பறப்பேன், நன்றாக வாளை ஆட்டி நடனம் ஆடுவேன், நான் யார்? இல்லைங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த காலர் சரியான விடை சொல்றாங்களா அப்படிங்கறத நாம பார்ப்போம். நன்றிங்க. நேர்களை நான் கேட்ட கேள்வியை நல்லா யோசிச்சுக்கிங்க. குவெஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, சிறகில்லாமல் பறப்பேன், சரிங்களா? பறக்கிறதுக்கு சிறகு தேவை கிடையாது. நன்றாக வாளையாட்டி நடனம் ஆடுவேன், அதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற க்ளூ என்னென்னா வால் இருக்கும், சரியா? பறக்கலாம். நம்முடைய அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் குவெஸ்டின் கேட்டிங்களா?
2: பறக்கும்
0: வானத்துல. சந்திரசேகர் நல்லாவே ட்ரை பண்ணாங்க, பார்ப்போம் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம் முட்டியஃபம்.

நேர்களே, நான் கேட்டுட்டு இருக்கிற கேள்விக்கே ஒவ்வொருத்தரா கால் பண்ணி விடை ட்ரை பண்ணி சரியான விடை சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பார்ப்போம் அடுத்த காலர் சொல்றாங்களான்னு. வணக்கம் ஊட்டி எஃப்எம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, இதற்கான சரியான விடை கண்டுபிடிச்சிங்களா? பட்டம் என்பது சரியான விடை. மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். சோ ஓகே, ஒரே க்வெஸ்சன் தான். இந்த க்வெஸ்சனுக்கு யாரும் ஆன்சர் சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க. நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ சோ மச். நேர்களே, இதே மாதிரி நீங்களும் என்னுடைய வினாக்களுக்கு அருமையான விடையோட வாங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்களுடைய எஃப்எம் 101.8 எல்லாமே சபஹிட்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால்

0: நிலையத்தில் நேரம் 4:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்று நான் யார். ஓகே நேயர்களே, நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நான் யார் அப்படிங்கிற நான் கேட்குற குவஸ்டின்ஸ்களை அருமையாகவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தது. வணக்கம் ஊட்டிஎஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் மெடிக்கல்பட்டியிலிருந்து அருண்.
0: சோ ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி என்னங்கிறத பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? நான் தென்றலுடன் சேர்ந்து ஆடுகிறேன் பாடுகிறேன், சரிங்களா? நான் தென்றலுடன் சேர்ந்து ஆடுகிறேன் பாடுகிறேன், ஆனால் எனக்கு குரலும் இல்லை காலும் இல்லை, நான் யார்?
1: என்னங்க
0: அதுதாங்க, தென்றல்னாலே என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. தென்றல்னா காற்று, சரியா? தென்றலோட சேர்ந்து ஆடும் பாடும், சரிங்களா? ஆனா எனக்கு குரலும் கிடையாது காலும் கிடையாது. ரோட்டு ஓரங்கள் எல்லாம் அதிகமா இருக்குங்க.
1: மரம்.
0: கண்டிப்பாங்க, மரம் என்பது சரியான விடை. நன்றி.
1: நன்றி.

நேர்களை கேட்ட அந்த பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 4:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. நான் யார் வினாடி வினா நிகழ்ச்சி. நேர்களை இந்த நிகழ்ச்சியில் இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான நிறைய நான் யார் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ்லாம் காத்துட்ருக்கு. கால் பண்ணுங்கள், உடனே நீங்கள் என்னுடைய கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். ஓகே, க்வெஸ்சன் என்னங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த க்வெஸ்சனை கேட்டுட்டு சரியான ஆன்சர் எனக்கு தெரியும்னு சொல்லி கால் பண்ணுறதுக்காகவும் சிலர் நிறைய பேர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காகவும் ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். என்னை பாலைவன கப்பல் என அழைப்பார்கள். பாலைவன கப்பல் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஆன்சருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. பாலைவனத்தில் அனைவரையும் என் மீது ஏற்றி செல்வேன். நான் பல நாட்கள் நீரின்றி வாழ்வேன். நான் யார்? ஓகேங்களா, இதுதான் க்வெஸ்டியன். இதுக்கான ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே டயல் பண்ணுங்கள், உங்களுடைய சரியான விடையை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில் திறந்து காலர் க்வெஸ்டின் கேட்ட உடனே வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம் முடியஃபாம். ஒட்டகம் என்பது சரியான விடை. நீங்க யாருங்க? சொல்லவே இல்ல. கோத்தகிரியிலிருந்து கோகிலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.

நேர்களே பார்த்தீங்களா, நான் க்வெஸ்சன் சொன்ன உடனே எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா கோத்தகரியிலேருந்து வந்து அருமையாக விடைய சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஓகேங்க, இதுவும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. யார் அப்படிங்கிறது, என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லைனில் காலர் இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு நான் அவங்களுக்கான கேள்வி என்னங்கிறத கேட்குறேன். வணக்கம், முடியவா? வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கிருந்து? ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் மரத்தில் வாழ்கிறேன், சரிங்களா? எனக்கு பற்கள் கிடையாது, எனக்கு அழகும் சிறகும் உண்டு, நான் யார்? அதனுடைய இருப்பிடம், வாழும் இடமே பார்த்தீங்கன்னாக்கா மரம்தான். நான் மரத்தில் வாழ்கிறேன், எனக்கு பற்கள் கிடையாது. மரத்தில் எதுக்கு பற்கள் இல்லாமல் உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். என்னங்க? ரொம்ப லோவாக இருக்கு உங்கள் வாய்ஸு. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்கா பறவை, சரிங்களா? பறவை என்பது சரியான விடை. நன்றி. ஓகே நேர்களே, இந்த மாதிரி மிகவும் எளிமையான வினாக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப் 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் வில்லன் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் வினாவிடின் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்று நான் யார் பார்க்கலாம். நம்மளுடைய காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஓடிஎஃப்எம். சார், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க, ஒட்டகம் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் ரெடியா இருக்கு, க்வெஸ்சன் கேட்கலாமா? ஸோ ஓகேங்க. எனக்கு 4 கால்கள் மற்றும் 1 முதுகு உண்டு, ஆனால் தலை கிடையாது, நான் யார் சொல்லுங்க பார்க்கலாம். 4 கால்கள் இருக்கு, முதுகு இருக்கு, ஆனால் தலை இல்லை. நாற்காலி என்பது சரியான விடை. நன்றி.

நேர்களை நிலையத்தில் நேரம் 4:55. இன்னைக்கு எதிர்ப்புதரும் நிகழ்ச்சியில நான் யார் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நிறைய கேள்விகள்லாம் நான் கேட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப அருமையாவே ஆன்சர்ஸ்லாம் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் ஜெய் ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி நிறைவாக முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எங்கெல்லாம் சமஹிட்டு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனவோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி

0: இந்தியாவின் பயஸ் ஜெயின் செலிந்திரா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:12. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இனி கேட்கலாம் பொன்மாழை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: டி எம் சௌந்தரராஜன் கூறியிருக்கேன் பாருங்க, அரசு இளங்குமரி திரைப்படத்திற்காக.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

2, 3, 3, 2, 3, 4, 2, 3, to your left and to your right. Swing and swing. Yarad, yarad.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதக மண்டலம் வானொலி நிலையம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நிகழ்ச்சி நிரல் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 6:10 விலக்கேற்றும் வேளை. திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகம் படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாஸ்டிக் முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல். 361 பகுதி. 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் பா இளஞ்செழியன். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் வறட்சி காலங்களில் கால்நடை ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து டாக்டர் செல்வமணி அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் அணி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் பாடல். வி ஸ்ரீனிவாசராவ் வயலின். மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இனி நாளை நிகழ்ச்சியில் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நெல்லஞ்சல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ண வேணி அவர்கள். 6:85 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 நலமுடன் வாழ நீரிழிவு நோய் குறித்து டாக்டர் முகமது ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் 12 பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள். காலை 8:45 வானொலி 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. நேர் விருப்பம் தலைப்பு உங்களால் விட முடியாத நல்ல பழக்கம். 2:00 ஆங்கில செய்திகள், 2:15 நிகழ்ச்சி, 2:30 மேட்னி நேரம் ஒரு பட பாடல். பிற்பகல் 3:00 ஹலோ ஊட்டியில் நீலமலை தெம்மாங்கு பாடல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஏ சித்ரா அவர்களுடன் நேர்முகம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எம் தண்டபாணி அவர்கள். 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் பீட்ரூட் சாகுபடி குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:15 திரைகானம், 9:30 திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மோகாஷி அவர்களின் காயல் இசை படைப்பு இந்தூர் வானொலி நிலையம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: communicated to the jail authorities as soon as it is pronounced, and the under trial convict should be released preferably the same day or at the most the next day. The Supreme Court today stressed accountability for the lapses in the NEET paper leak case. A bench of Justices P.S. Narasimha and Alok Aradhe was hearing pleas on the matter, including one seeking a direction to replace or restructure the National Testing Agency with a robust and autonomous body to conduct the medical entrance examination. The bench asked the centre to file an affidavit and posted the matter for hearing in the second week of July. Solicitor General Tushar Mehta told the bench that the government is concerned about the youth and is committed to ensuring there are no lacunae. Benchmark domestic equity indices shed around 1.5% today after sell-off across most sectors intensified in the final hour of the trade. The BSE Sensex plunged 1,092 points to close at 74,776. The NSE Nifty fell 359 points to settle at 23,548. In IPL cricket, Gujarat Titans will clash with Rajasthan Royals in qualifier 2 match in New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இனி கேட்கலாம் விலை கேற்றும் வேலை பக்தி பாடல்கள்.

0: ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா, அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளில் இருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 6:40, 20 ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை.
6: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
7: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
8: என்னாச்சு?
7: புது கிட் பேக் வேணுமா?
8: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
7: கரெக்ட்.
8: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
9: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
10: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
11: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
10: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
11: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
12: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
10: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
11: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
10: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
11: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
12: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
13: ನಾಲ್ಕು ಬಿಟ್ಟ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನಾಗೂ ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮೊಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮೊಳಿ ಪಾಡಲ್ ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ. ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿವಿ.

0: தாயே, மதுரையின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி சொன்னீர்கள், காந்தி ஆசிரமம் ஆ கிருஷ்ணன் என்பவரை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே.
1: மகனே, காந்தி ஆசிரமம் ஆ கிருஷ்ணன் என்ற பெயருடனேயே அவன் அறியப்பட்டான். 1908 செப்டம்பர் 7 திருநெல்வேலியில் பிறந்து அங்கேயே பள்ளி படிப்பையும் முடித்தான் கிருஷ்ணன். குடும்பச் சூழலால் பம்பாய்க்கு வேலைக்காக சென்றான். 1927-29 தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினான். பம்பாய் நகரில் கதர் துணிகளை மொத்தமாக வாங்கி தோளில் சுமந்து சென்று விற்பனை செய்து தேசிய தலைவர்களின் பாராட்டை பெற்றான். காந்தி அதற்காக அவனை பாராட்டினான். தமிழகம் திரும்பி விளாத்தி குளத்தில் பொது பணித்துறை மேஸ்திரியாக பணியாற்றினான். அங்கே கதர் கடைக்கு சென்றபோது திருச்செங்கோடு காந்தி ஆசிரம வெளியீடான விமோசனம் இதழ் கண்ணில் பட்டது. அதன் ஆசிரியராக இருந்த ரா கிருஷ்ணமூர்த்திக்கு சந்தா அனுப்பி கடிதம் எழுதினான். அவனது ஆர்வத்தையும் தேசபக்தியையும் பாராட்டிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி திருச்செங்கோடு வருமாறு கடிதம் எழுதினான். அப்படித்தான் 1930 திருச்செங்கோடு ஆசிரமத்தில் சேர்ந்தான் ஆ கிருஷ்ணன். அதன் பிறகு ராஜகோபாலாச்சாரி அவனது ஆதர்ச தலைவரானான். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இவனை பங்கேற்க அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றான். நாமக்கல்லில் ராமலிங்கம் பிள்ளையுடன் போராட்டங்களில் கலந்து கொண்டான். காந்தியத்தில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இளம் வயது முதலே கதர் மட்டுமே அடித்தான். கதர் இயக்கத்தில் தீவிரமாக இருந்த கோவை ஐயாமுத்து போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தான். ஆசிரமத்தில் ராட்டையில் நூல் நூற்கவும் கதர் துணி தயாரிக்கவும் அதிக ஈடுபாடு காட்டினான். 1940 நாக்பூருக்கு அருகில் வர்தா காந்தி ஆசிரமம் சென்றான். அங்கே மகன்வாடி கிராமோத்யோக் வித்யாலயாவில் கையினால் காகிதம் செய்யும் முறையை கற்று வந்து திருச்செங்கோட்டில் தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்து கைத்தொழிலை பழக்கினான். திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடை குறிச்சியில் பிறந்தவன் கோமதி சங்கர தீட்சிதர். நெல்லை மாவட்டத்தில் வேகமாக பரவிய தேசபக்தி உணர்வின் காரணமாக இளம் வயதிலேயே சுதந்திர வேள்வியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். காந்திய தொண்டனாக தூய கதராடை மட்டுமே அணிந்து கொண்டு எங்கே போனாலும் நடந்தே போவது என்ற கொள்கையை கடைபிடித்தவன் காமராஜரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட எளிமையாளன். மகனே சிவா, 1940 நவம்பர் 13 சென்னை மாகாணத்தில் வெளிவந்த நாளிதழ்களில் சென்னை அரசாங்கம் வெளியிட்ட

ஒரு விளம்பரம் அதை சொல்லும். 100 ரூபாய் நாம் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின்படி தேடப்பட்டு வரும் கீழ்காணும் நபர்களை பற்றிய நம்பகமான தகவல்களை தரும் எவருக்கும் ரயில்வே துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் சென்னை சிஐடி இலாக்காவும் 100 ரூபாய் அன்பளிப்பு தரும். வீராமமூர்த்தி வேப்பத்தூரைச் சேர்ந்த வி பஞ்சாபகேச சாஸ்திரிகளின் மகன், வயது 36-40, உயரம் 5 அடி 4 அங்குலம், பிரவுன் நிறம், மெல்லிய உடல், கிராப்பு தலை, வலது கால் ஊனம். எம்ஆர் வெங்கட்ராமன், மோகன் குமாரமங்கலம், சி எஸ் சுப்பிரமணியம் இவர்களுக்கு உதவி செய்பவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த விளம்பர வாசகம். இதிலிருந்தே இவர்களெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் என்று தெரிகிறதல்லவா? இலக்கியவாதியாய் வெளியில் தெரிந்தாலும் சுதந்திர போரில் தைரியம் கொண்ட வீரனாய் உலா வந்தானே கம்பனடிப்பொடி சா கணேசன். காந்தியை காரைக்குடிக்கு அழைத்து வந்தான். தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டான். காரைக்குடி மகர் நோன்பு பொட்டலில் மதுக்கடை மறியல்களை நடத்தி காரைக்குடியிலிருந்து மதராசை நோக்கி தன்னந்தனியனாய் பாத யாத்திரை சென்று கைதானானே. இன்னும் எத்தனை எத்தனையோ வீரர்கள் என் மைந்தர்கள் என் விடுதலைக்காக பல கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள். உயிரை துச்சமென மதித்து பலர் தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார்கள். அவர்களின் பெயர்களெல்லாம் இன்றும் பதிவேடுகளில் உறங்கிக் கிடக்கின்றது. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தாலே சுதந்திர போராட்டத்தின் வீச்சும் தியாகங்களும் உனக்கு புரிந்துவிடும் மகனே. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட சர்தார் வேதரத்னம் பிள்ளையைத்தான் நினைக்காமல் இருக்க முடியுமா? அவன் நிரூபிய கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆங்கில ஆதிக்கத்துக்கு அடிபணியாமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தரப்பினருக்கும் உதவிகளை செய்தானே தொழிலதிபரான டிவி சுந்தரவையங்கார், அவனைத்தான் மறந்துவிட முடியுமா? செல்வச் செழுப்பில் இருந்தாலும் எளிமையான கதர் உடுத்தி வீடு வீடாகச் சென்று கதர் துணி அணியுமாறு பிரச்சாரம் செய்து கதர் துணிகளை விற்பனை செய்த அவன் மனைவி லக்ஷ்மி அம்மாளைத்தான் சொல்லாமல் விட முடியுமா? அவர்களின் மகள் சவுந்தரம் ராமச்சந்திரன் செய்த பணிகளைத்தான் மறந்துவிட முடியுமா? பெண்கள் மேன்மை அடைய வேண்டும், கல்வியறிவு பெற வேண்டும் என்று சவுந்தரம் ஆற்றிய பணிகள் மிகப்பெரியது மகனே. ஒரு முறை 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றி வீர சாவர்கர் எழுதிய ஆங்கில நூலை மதுரை சிதம்பர பாரதி சவுந்தரத்திடம் கொண்டு வந்து கொடுத்தான். அது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த நூலை மிக துணிச்சலுடன் சவுந்தரம் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்க காரைக்காலில் அச்சாகி ரகசியமாக நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டது அந்த நூல். சுதந்திர தாகம் தமிழக மக்களிடையே பரவ இந்த நூல் பெரிதும் காரணமானது. எரிமலை என்ற இந்த நூலை பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என்றாலும் அன்றைய அடக்குமுறைக்கு நடுவே சௌந்தரத்தின் துணிச்சல் வார்த்தைகளுக்குள் அடங்குமா என்ன? எத்தனையோ தியாக உள்ளங்கள் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி மிக பெரும் நெருக்கடியை கொடுத்ததால்தான் அவர்கள் இந்த நாட்டுக்கு அரசியல் சுதந்திரம் கொடுத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது என்ன நடந்தது என்பதை

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கடலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ப. இளஞ்செழியன்.
1: கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறன், நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026ஆம் ஆண்டு பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக HDTPS.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹780 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ₹1,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும்

0: மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹50. மேலும் விவரங்களுக்கு 0414229273 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு 1 உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர்

0: பி டி ஆர் திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7000க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன், போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
7: பட்ஜெட் போட்டாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
8: இல்ல, போன மாசம் தானே
7: வாங்கினேன்.
8: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
7: பெருசா வந்துட்டோம்.
8: நீ இப்ப கிளம்பு.
9: ஆர்பிஐ சொல்கிறது,
10: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல், கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பர்லம் அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலை புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபொசோரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசியம் 1 கிராம் லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். தேயிலையில் கொப்பளம் கருகல் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். ஹெக்ஸோசோனல் 200 மில்லி லிட்டர் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் ஹெக்டேருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் காப்பர் ஆக்சி குளோரைடு 210 கிராம், ஃப்ரோகோசோனோல் 200 மில்லி ஹெக்டேருக்கு 10 நாட்கள் இடைவெளியில், குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை இடவும். மத்திய பூச்சிக்கொல்லி வாரிய பரிந்துரைகள். மருந்துகளில் ஏதும் ஒன்றை தெளிக்கவும். மோசமான வடிகால் மற்றும் பருவநிலைகளில் வாய்க்களில் தண்ணீர் தேங்கலாம்.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கறவை மாடுகளின் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். பிரதாப்.
1: தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து சாண்டிநல்லா ஆடு இனவரத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா.
1: சார், இந்த நாளில் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு தொழில் இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை வந்து முடிவு பண்ணுறதுல கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால், ஆடு மாடு, எருமை மாடு, இது மாதிரி எதுவானா இருக்கட்டும், எல்லாமே வந்து பால் தான் மெயின் சோர்ஸ். ரெண்டாவதாக மிகப்பெரிய கால்நடைகளுடைய மிகப்பெரிய பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழு உரத்துக்காக பண்ணுறோம். ஏன்னா தொழு உரம் அப்படிங்கிறது போடாமல் எந்த விவசாயமும் நம்ம செய்ய முடியாதுங்களா? ஸோ விவசாயத்துக்கான அடிப்படை ஆதாரமே தொழு உரம் தான் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி கமர்ஷியலாகவும் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது அவனுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தி தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லாபகரமான ஒரு வளர்ப்பு தான். ஆனால் இன்னத்த நாளில் கால்நடையை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம எப்படி பிரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாடு இல்லாட்டி வந்து எருமை மாடு இந்த மாதிரி ஏதாவது வந்து சினைக்கு வந்துச்சு அப்படின்னா கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிரீட் பண்ணி தான் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன் அப்படிங்கிற இதில் நம்ம முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த பிரீட் வேணும், ஐ மீன் பால் அதிகமாக தரக்கூடிய பிரீடை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வேற புல்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய அறிவியல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அறிவியல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் எளிய மக்களுக்கு புரியும் வகையில். நான் முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம், கால்நடை வளர்ப்பின் அவசியம் என்ன?
2: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கால்நடை செல்வங்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்குது. இப்போ கறவை மாடுகள் எடுத்துட்டிங்கன்னா, மாடுகளில் உலகத்தில் 100 மாடு இருக்குன்னா 16 மாடு நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. மாட்டினம் வந்து பெரும்பாலான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக தெரிகின்றது. அவங்களுக்கான வாழ்வாதாரமே அடிப்படை ஆதாரமே இதை தான் இருந்துட்டுருக்கு. முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க, விவசாயமும் பிரதான தொழிலாக இருக்கும், கால்நடை வளர்ப்பு உபதொழிலாக இருக்கும். விவசாயமும் கால்நடையும் இரு கண்கள் தான் விவசாயிகளுக்கு. ஆனால் முந்தைய காலத்தில் என்னென்னா வந்து குறைந்த கால்நடைகள் தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ள 1 மாடு 2 ஆடு இது மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இப்போ பேடி போடுறாங்க, பேடி ஸ்ட்ரா மிச்சமாக இருக்கும், வைக்கோல் கிடைக்கும், அதை வந்து தீவனமாக கொடுப்பாங்க. கடலை குடி போடுறாங்கன்னா அந்த கடலை போடுறாங்கன்னா கடலை எடுத்து குடியை வந்து போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போது அந்த விவசாய முறையே மாறி வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, மாறி வரும் தட்பவிலை பொய்த்து போகும் வானிலை. இதனால் என்ன ஆகுதுன்னா, விவசாயிகள் வந்து விவசாயத்தில் அதிகமான லாபம் பீட்ட முடியல. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு வந்து நிலையான ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருப்பதனால படித்த இளைஞர்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் முறையான பண்ணையம் பண்ண ஆரம்பிக்காங்க. அதாவது சயின்டிஃபிக் பீட் சொல்லக்கூடிய விஞ்ஞான ரீதியான தீவன மேலாண்மை, கொட்டகை மேலாண்மை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதிலிருந்து லாபம் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம மனிதர்களுக்கு தேவையான விலங்கின புரதத்தின் தேவை, முட்டையாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இறைச்சியாக இருக்கட்டும், எளிதாக கிடைக்கக்கூடிய அளவில் நம்ம இந்தியா முன்னேறிட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலையும் பார்த்தீங்கன்னா கால்நடையிலிருந்து வரக்கூடிய வருமானம் வந்து ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது.
1: நிச்சயமாக சார், எனக்கு இன்னொரு டேட்டா தர முடியுங்களா சார்? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கால்நடைகள் இருக்குது? கால்நடைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகி கொண்டு வருகிறதுங்களா, இல்லை வந்து அது கிராஜுவலாக கம்மியாயிட்டு வருது? இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்துலலாம் மாட்டிற்கான சரியான தீவனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து வைல்டு அனிமல்ஸோடைய தாக்குதல் அதிகமாக இருக்குங்கிறதுனால கால்நடைக்கு வளர்ப்போருடைய எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டு வருது. அதில் இன்னொரு விஷயமா பார்க்கணும், அவங்க என்னன்றாங்க, முனத்தை மாதிரி வந்து கால்நடையை பார்க்க முடியலைங்க, விவசாயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு கால்நடை வளர்ப்பு வந்து வெளியில் வர்றவங்களும் இருக்காங்க.
2: கால்நடை வளர்ப்பில் அதிகமாக ஈடுபடுறவங்க தான் இன்றைக்கி வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. மேபி இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் நமக்கு வைல்ட் லைஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய இது இருக்கிறனால வந்து கொஞ்சம் மாற வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலான தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் எடுத்த 20வது கால்நடை கணக்கெடுப்பு 2019 எடுத்தாங்க. அதுபடி நம்மகிட்ட வந்து 193.46 மில்லியன் பசுமாட்டினங்கள் இருக்குது, 109.85 மில்லியன் வந்து எருமை மாட்டினங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 95 லட்சம் பசுமாடுகளும் 5 லட்சம் எருமை மாடுகளும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எருமை மாடுகள் எண்ணிக்கை வந்து இப்போ நீர் ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, குளம் குட்டையெல்லாம் வந்து இல்லாதனால அது கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கு அதனுடைய வளர்ப்பு. அதையும் மேம்படுத்துவதற்காக அரசு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்துட்டுருக்கு.
1: சார், இப்போது நீங்கள் சொல்கிற டேட்டா பிரகாரம் ஓகே, இது வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டேட்டா தான். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்காக யார் கால்நடை வளர்க்குறாங்களோ அவங்க அதை ஒரு பண்ணையா, ஐ மீன் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் கேட்டல்ஸாக கொண்டு வந்து ஒரு பண்ணையாக கொண்டு வராங்க. ஸோ அதனால் வந்து அங்கே சிஸ்டமேட்டிக் அப்ரோச் நிறையா இருக்குது. ஸோ கிராமப்புறங்களில் அந்த ஒரு அப்ரோச் இல்லாத இடத்துல தான் இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்குது இல்லைங்களா?
2: ஆமாம் சார்.
1: இப்போது நான் உங்ககிட்ட ஸ்டேட்டாக விஷயத்துக்கு வரேங்க சார். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கால்நடை இனம், அதாவது கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இனங்கள் நம்ம வளர்க்குறோங்க
2: சார்? முதலேருந்து பார்த்தோன்னா சார், முதல்ல நம்ம நாட்டு மாடு மட்டும் தான் வளர்த்துருந்தோம் சார். நாட்டு மாடில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி குறைவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும், நோயே வராது, குறையான ஈல்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் தொகை பெருகி வர வர அந்த புரத தேவையை பூர்த்தி செய்ய கட்டாயம் வந்து கலப்பின மாடுகளை வந்து உருவாக்க வேண்டியது போச்சு. கலப்பின மாடுகளில் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டிலிருந்து பியூர் பிரைடாக வந்து இப்போ ஜெர்சி, கோல்டின் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய இனங்களை வந்து கொண்டு வந்தாங்க. 1978 கொண்டு வந்து கீவ்லேஸ் சென்டர் மூலமாக வந்து, அதாவது லிக்விட் செமன் சொல்லுவாங்க, அதை எட்டு வந்து ஒரு ஊராக கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரே வந்து குச்சிகள் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, புலிகாலையை மட்டும் வளர்த்து, அயல்நாட்டில் புலிகாலையை மட்டும் வளர்த்து அதனுடைய விந்தணுவை எடுத்து அதை வந்து நம்ம நாட்டின மாடுகளுக்கு போட்டு 50% கலப்பினம், அதிகபட்சம் 62.5% கலப்பினம் உள்ள மாடுகளாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம வந்து பால் உற்பத்தியில் இன்னைக்கு வந்து தண்ணீரை அடைஞ்சு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியில் ஆண்டுக்கு 247.87 மில்லியன் டன் உற்பத்தி செய்து நம்ம தான் உலகத்திலேயே முதலாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி பாலுடைய அளவு பார்த்தீங்கன்னா பாலும் மட்டும் பால் பொருட்களும் வந்து ஒரு நாளைக்கு ஐசிஎம்ஆர் எவ்வளோ சாப்பிட சொல்லுனா 250-300 மில்லி ஒரு ஆள் ஒரு நாளைக்கு சாப்பிட சொல்லுது. ஆனால் நம்மகிட்ட வந்து உற்பத்தி வந்து 471 கிராம் என்ற அளவில் வந்து இருக்கு. இது வந்து உலகத்தினுடைய ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த குளோபல் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய விட பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக தான் இருக்கு. 322 கிராம் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி கலப்பின மாடுகள். கலப்பின மாடுகளில் ஜெர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பின மாடுகள் வந்து பிளெயினாக உள்ள நிலங்களுக்கு, அதாவது நம்ம ஹில்லி ரேஞ்ச், அதாவது ஊட்டி கொடைக்கானல் போன்ற ஏரியாங்களுக்கு வந்து கருப்புள்ளியா இருக்கிற ஹச்எஃப்னு சொல்லக்கூடிய ஹோல்ஸ்டீன் ஃபிரிஷன் மாடு வந்து கலப்பின மாடுகள் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கலப்பின மாடுகள் உற்பத்தி அதிகம், ஆனால் வந்து நோய் தாக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால ரெண்டும் பேலன்ஸாக கொண்டு போகுது. 50% நல்லா வச்சிருப்பாங்க, இல்லை அதிகபட்சம் 62.5% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. கலப்பின மாடுகளின் விகிதம்
1: முக்கியமான ஒரு தகவல் தான். நம்ம ஒரு புறம் வந்து நாட்டு மாடுகள் வளர்ப்பு பண்ணணும், அதை வந்து அதன் மூலியமாக நம்ம விவசாயத்துக்கான முன்னெடுப்புகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு புறத்தில் வந்து நமக்கு பாலினுடைய தேவையும் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காகவும் நம்மளுடைய ஓன் யூஸ்க்காகவும் நம்ம, ஐ மீன் இப்போ வந்து அனிமல் ப்ரோட்டீன் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா சார்? இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேசலாங்க சார். சார், இப்போ மாடுகளை வந்து இனவருத்தி செய்யறது, இதுலதான் வந்து மிகப்பெரிய மாற்றங்களே நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னப்பல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் தான் வந்து அதை வந்து இன்செமினேஷன் எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? இதனுடைய வளர்ச்சி எப்பத்துலேருந்து ஆரம்பிச்சதுங்க சார்? முதல்ல இப்போ ஒரு மாடு சினை பருவத்திற்கு வந்துருச்சு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுப்பாங்க?
2: ஒரு கண்ணுக்குட்டி வளர்ச்சி வந்து இருக்கும் சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகளை பொறுத்தளவுக்கு 18 மாதங்களில் முத முத வந்து பருவத்தை அடைந்து விடும் சார். அது வந்து பருவத்தை அடைஞ்சிடும். சப்போஸ் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் ஏதாச்சும் போசாக்கு கம்மியாக இருக்குது, ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குன்னா

0: மேபி அது 2 வருஷமா கூட ஆகலாம். நல்லா பசும்புல் போட்டு வளர்த்தீங்கன்னா 18 மாசத்துல ஒரு கலப்பின பசு வந்து பருவத்துக்கு வந்து விடும் சார். பருவத்துக்கு வந்த உடனே அதனுடைய பருவ அறிகுறிகள் வந்து தெரிப்படுத்தும் சார். அது என்னென்ன பருவ அறிகுறிகள் தெரிப்படும்னா, முதல்ல வந்து மாடு வந்து அன்னைக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கும், அடிக்கடி சென்னீர் விட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாலின் அளவு பார்த்தீங்கன்னா, கண்ணு போட்ட மாடு இருந்தால் பாலினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும், அடிக்கடி சென்னீர் விட்டுருக்கும். அதே மாதிரி அந்த பிறப்பு உறுப்புலேருந்து கண்ணாடி போன்ற ஒரு திரவம் வந்து வளைஞ்சிட்டே இருக்கும் சார். ஒரு கலப்பின மாடுகள் பொதுவாக நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் பட்சத்தில், அதாவது பசுமுள்ளெல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் வந்து 18 மாசங்களில் வந்து பருவத்திற்கு வந்துவிடும். வெறுமனை வைக்கல மட்டும் போட்டிருக்கும் போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாத அப்படின்னா 2 வருஷம் வந்து ஆகும் சார் முதல் பருவத்தின் அடைய. அதுக்கப்புறம் அதனுடைய பருவ சுழற்சி ஒவ்வொரு 18-21 நாளுக்கும் மருந்து வந்துட்டே இருக்கும் சார்.
1: ஓகேங்க சார். சார், இப்போ விவசாயிகளுக்கு இது வந்து நல்லாவே தெரியும், ஒரு மாடு வந்து பருவத்திற்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். நமக்கு ஜென்ரலாக எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமப்புறங்களில் நம்ம பால் அப்படிங்கிற விஷயத்த விவசாயிகளிடம் டைரக்டாக நம்ம வாங்குவோம். அதாவது கால்நடை யார் வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டில் போய் நம்ம பால் வாங்கிட்டு வருவோம். ஒரு கிராஜுவலாக ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர்னு வாங்கிட்டே வந்துருப்போம். ஒரு நாள் குப்பிச்சிருப்பாங்க, இல்லைங்க நீங்கள் வேற கிட்ட பால் வாங்கிக்கிங்க, மாடு வந்து இன்னொரு 4-5 மாதத்துக்கு இதாகாதுங்க, குட்டி போட்டதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படி மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து விவசாயிகளுக்கு தெரியும், இப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லை, ஒரு மாடு வந்து எப்போ பருவத்திற்கு வரும் அதை சார்ந்த விஷயங்கள் சொல்ல முடியுங்களா
0: சார்? மாடை பொறுத்தளவுக்கு சார் அதுக்கு வந்து சினைக்காலம் வந்து, இப்போ பசுமாடாக இருந்தால் 280 நாள் 5 நாள் முன்ன இருக்கலாம், சில 274 குட்டி போடும், சில வந்து 284 குட்டி போடும். எரும மாடாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதனுடைய சினைக்காலம் 310 நாட்கள் 5 நாள் முன்ன இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது சார். இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க வந்து இப்போ வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது தான் வந்து பண்ணையை வைத்திருக்கவங்களுக்கு வந்து தாரக மந்திரம், வருடத்திற்கு ஒரு கன்று, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பால் அப்படிங்கிறது ஒரு உபப்பொருளாக தான் கன்சிடர் பண்ணும். ஆனால் நம்மள பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை விற்றா பணம் வருது அப்படிங்கிறனால வந்து பாலை வந்து கறந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாலை கறந்துகிறது, அதாவது ஒரு மாடு இப்போ கன்று போடுதுன்னா கன்று போட்ட 45 நாளில் அந்த கற்பப்பை உள்வாங்கி சினைப்பருவத்துக்கு வந்துடும். 60 நாளில் சினைப்பருவத்துக்கு வந்துடும்போது சினை போட்டோம்னா 90 நாளைக்குள்ள மாட்டை சினையாக்கி பார்க்கணும். அப்படி பார்க்காம விட்டோம்னா அது நமக்கு நஷ்டமாக தான் போய் தரணும், பண்ணை வந்து நஷ்டமாக தான் போயாகணும். இன்றைக்கி இப்போ 90 நாளில் வந்து சினை போட்டிங்கன்னா 310 நாள் அதிகபட்சம் வந்து 10 மாதம் கறந்துக்கலாம். அதுக்கு மீறி வந்து கன்றுக்குட்டி வளர்ச்சிக்காக விட்டுறணும். அப்படி இல்லாமல் கன்றுக்குட்டி வந்து 7-8-9 மாதம் சினையாக இருக்கும்போது நம்ம போட்டு கறந்துட்டே இருந்தோம்னா அந்த கன்றுக்குட்டிக்கு வளர்ச்சிக்கு தேவையான போதிய சத்துக்கள் போய் சேராது. அதனால பண்ணையாளர்கள் முறையாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 7 மாதம் ஆன உடனே பால் கறக்கிறத வந்து விட்டுருவாங்க, அப்படி படிப்படியாக குறைச்சி பால். அதனால தான் வந்து நீங்கள் மேபி ஒரு மாடு வச்சுருக்கோங்க ரெண்டு மாடு வச்சுருக்கோங்க அவங்களுடைய கன்சியூமருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுது. ஆனால் பெரும்பாலான பண்ணைகளில் அதை மாத்திரத்துக்கு மாற்று வழிகள் வந்து விஞ்ஞான ரீதியில் வந்துருச்சு.
1: நிச்சயமாக சார், என்னுடைய கேள்வியும் அதை தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து, அதாவது வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி அவங்க பிளான் பண்ணணும்? இப்போது அட் அ டைமில் ரெண்டு மாடுமே வந்து சினைக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்.
0: ஆமாம் சார்.
1: ஸோ ஒரு மாடு வந்து கறவையிலே இருக்கணும், ஒரு மாடு வந்து கன்றுன்றதுக்கான சினை அந்த விஷயங்களை ரெடி பண்ணணும். ஸோ ஒரு 6 மாதம் போட்டோம் திருப்பி இந்த மாடு இப்படி வயசு வயசு அப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா?
0: அதுதான் சார் முறையான பண்ணியாக இருக்கும். ஒரே டைத்தில் சினைக்கு வராமல் அதுக்காக இப்போ ஒருங்கிணைந்த சினைத்தரணம் வந்துருச்சுங்க சார். ஒருங்கிணைந்த சினைத்தரணம்னா வழக்கமாக வரதை விட்டு நம்மளே வந்து செயற்கையான ஹார்மோன்கள் கொடுத்து இதனால் எந்த பாதிப்பு ஏற்படாது, அதை வந்து இனவிருத்திக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது நம்ம இன்னைக்கு ரெண்டு மாடு வச்சிருக்கோங்க, இன்னைக்கு ஒரு மாடு 6 மாதம் கழிச்சு ஒரு மாடு அப்படின்னா அந்த பண்ணையாளர் வந்து அந்த கிடைக்கக்கூடிய எல்லா பாலும் எல்லா மாதமும் சீராக கிடைக்க மாதிரி இருக்கும். இதே 100 மாடு வச்சிருக்க பெரிய பண்ணையாளர் இதே தான் ஃபாலோ பண்ணணும். 33 மாடை இன்னைக்கு போடணும், 4 மாதம் கழிச்சு அடுத்த 33 மாடை அடுக்கிற 4 மாதம் கழிச்சு போட்டோம்னா வருடம் ஃபுல்லாக அவங்களுடைய கன்சியூமர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான பால் எப்போதும் ஒரே அளவாக கிடைத்து கொண்டிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பக்கம் அதிகமாக கிடைக்கும் நல்லா சேல்ஸ் பண்ண முடியும், நல்லா சில சேவை வாங்க முடியாமல் போகலாம். 100 பக்கம் தேவை அதிகமாக இருக்கும், கொடுக்க முடியாமல் போகலாம். இது ரெண்டையும் பூர்த்தி பண்ணதுக்கு ஒருங்கிணைந்த சினைத்தருணம் நவீன முறைகளில் போகும்போது தேவையை பூர்த்தி செய்ய சாத்தியக்கூறுகள் அதிகம் சார்.
2: நேர்கள் இதுவரை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். பிரதாப்.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். சாலட் கீரைகளில் சிறப்பு வாய்ந்த லெட்டுஸ் கீரை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதில் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளதால் இது காய்கறி போன்றே பயன்படுகிறது. லெட்டுஸ் கீரையின் தாயகம் இந்தியாதான். எகிப்து நாட்டில் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகளில் இக்கீரையின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களைப் போலவே பண்டைய கிரேக்கர்களும்

மருந்தாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் லெட்டூஸ் கீரையை புத்தாண்டு தினத்தன்று தவறாமல் சேர்த்துக் கொள்கின்றனர். இக்கீரையில் ஈரப்பதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மெக்னீசியம், வைட்டமின் சி, ரிபோப்ளோவின், நிக்கோட்டினிக் அமிலம், வைட்டமின் இ, கே, நார்ச்சத்து, மாவுச்சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. நீண்ட நாள்களாக உள்ள மலச்சிக்கல், ஆஸ்துமா, தூக்கமின்மை, தாய்ப்பால் சுரப்பு கோளாறு, இரத்த சோகை ஆகிய வியாதிகளை குணமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருதயத்தை பாதுகாக்கும் மருத்துவ குணங்கள் நிரம்பிய இக்கீரை உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரத்தத்தை தரமான முறையில் புதுப்பிக்கிறது. இக்கீரையை உண்பதன் மூலம் இரத்தம் சுத்தமாகிறது, உடலும் தொடர்ந்து ஆரோக்கியத்துடன் இருக்கும். இக்கீரையில் அதிக அளவு மெக்னீசியம் உள்ளதால் மூளையின் இயக்கம், நரம்புகளின் இயக்கம், தசைகளின் இயக்கம், இதயத்தின் இயக்கம் சீராக இருக்கும். தேவைக்கு ஏற்ப இலைகளை பறித்து உடனே சமைத்தால் அதிக அளவு வைட்டமின்கள் கிடைக்கும். கால் வேக்காடு வெந்தாலே போதுமானது. அதற்கு மேல் வேக வைத்தால் தாது உப்புகளும் வைட்டமின்களும் அழிந்துவிடும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், வாயு தொந்தரவு ஆகியன நீங்க இத்துடன் பருப்பு சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும். நீரிழிவு நோயை குணமாக்கும் இக்கீரையில் செல்லுலோஸ் அதிக அளவில் உள்ளது. குடலும் சுத்தப்படுத்தப்பட்டு மலச்சிக்கல் பூரணமாக நீங்குகிறது. நீண்ட காலமாக மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் வாரத்துக்கு 3 முறை இக்கீரையை சேர்த்துக் கொண்டால் பலன் பெறுவர். இரவில் தூக்கமில்லாமல் அவதிப்படுவோர் கீரை சாற்றை அருந்தினால் போதும். இதிலுள்ள லெக்டேரியம் என்னும் பொருள் தூக்கத்தை வரவழைக்கும். இயற்கை வேளாண்மை என்பது நமது பாரம்பரிய விவசாயமாகும். நமது முன்னோர்கள் வழி வழியாக விவசாயம் செய்து வந்த முறையாகும். இதுவே விவசாயிக்கும் நாட்டுக்கும் நீடித்த நிலைத்த வாழ்வாதாரம் ஆகும். மனிதனும் இயற்கையின் ஓராங்கம்தான். இயற்கை விவசாயம் என்பது இயற்கை சூழலை பிரிந்தோ அல்லது மாற்றியோ நிலையான உற்பத்தி நல்ல சூழலை உருவாக்காது. மண் என்பது ஓர் உயிர் உள்ள பொருளாக கருத வேண்டும். தாவர மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் தோற்றுவித்தது மண். அவைகளுக்கு உணவளித்து வளர்த்து ஓர் உயிர் சூழலை பராமரித்து காலம் காலமாய் நிலைத்து நிற்கும், தன்னையும் புதுப்பித்துக் கொண்டே வாழ்வளிக்கும் இயற்கை தந்த ஒரு பொருள்தான் மண். இயற்கை வேளாண்மை செய்வதனால் நமக்கும் நமது உடலுக்கும் நாட்டுக்கும் மண்ணுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகள். ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்வதனால் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி காண்போம். விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகள் மற்றும் பாதிப்புகள். முதலில் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். 10 முதல் 15 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு மடிகின்றனர். மனித உடம்பில் அதிகப்படியான நச்சுத்தன்மை விஷம் தங்கியுள்ளது. கண் பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சி பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகத்திலேயே இந்தியர்களின் உடம்பில்தான் அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்து தங்கியிருக்கிறது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். உலகத்திலேயே தென்னிந்தியாவில்தான் அதிகப்படியான ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதிகப்படியான வியாதிகளும் இங்குதான் உள்ளது. மேலும் பிஎச்சி, டிடிடி நச்சுத்தன்மை கூடியுள்ளது. மன உளைச்சல், டென்ஷன் அதிகமாகி போன மனித உறவுகள் வாழ்க்கை தரம் குறைந்துவிட்டது. மனிதனின் சராசரி ஆயுள் காலம் மிக மிக குறைந்துவிட்டது. வயிற்றுப்புண், கை கால் வீக்கம், சோர்வு, நடுக்கம் போன்ற எண்ணிலடங்கா புதுப்புது நோய்களின் பாதிப்புகள் உண்டாகின்றன. இனம் கண்டுகொள்ள முடியாத வியாதிகள் மனிதனை பிடித்துக் கொண்டுள்ளது. நஞ்சில் விளைந்த உணவுப் பொருட்களை உண்டு மக்கள் உயிர் சக்தியை இழந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து பல்வேறு நோய்கள் உருவாவதற்கு அடித்தளமாக உள்ளனர். ரசாயனத்தில் விளைந்த காய்கறிகள், பழவகைகள், தானியங்கள், உணவுப் பொருட்கள் அதன் தன்மையை இழக்கின்றன. பல்வேறு கொடிய நோய்கள் ஆண்டுதோறும் நம்மை அச்சுறுத்துகிறது. சுவாசம், இறைப்பை, மூச்சுக்குழல் நோய்கள் உண்டாகின்றது. இனி சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். புவி வெப்பமயமாதலுக்கு மண்ணில் ரசாயன உரம் பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாகும். பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுகிறது, மண் பாதிக்கப்படுகிறது, புல்லில் விஷம் ஏறுகிறது, புல்லினால் கால்நடைகள் பாதிப்படைகிறது. ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை இயற்கை சூழலையே மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது. பருவகால மாற்றம் சரியாக நடைபெறாததற்கு முக்கிய காரணமாகும். பாரம்பரிய உயிர் சூழல் மற்றும் தாவரங்கள் தோன்றாமை, நன்மை செய்யும் பூச்சிகள் அழிகிறது, மலட்டு விதைகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. மலட்டு விதைகளின் மகரந்த துகள்கள் காற்றின் மூலம் பரவி விளை நிலத்தை பயனற்றவையாக ஆக்கிவிடுகிறது. மண்ணில் ஏற்படும் பாதிப்புகள். வருடத்திற்கு 86,000 டன் பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்து மண்ணில் கொட்டப்படுகிறது. பயிர்களில் பலவிதமான நோய்கள், பூச்சிகள் உருவாவதற்கு விவசாயத்தை அழிக்கும் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்ணின் தன்மையையும் தேவையான ஆக்சிஜன் செல்லும் நுண்துகளையும் அடைக்கின்றது. நீர்பிடிப்பு தன்மையை குறைக்கின்றது. நிலத்தடி மற்றும் மேல்நீரை அதிகமாக ஈர்த்துக்

0: இயற்கையான காலநிலைக்கு ஏற்றவாறு மண் மாறும் தன்மையை குறைக்கிறது. பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிர் காரணிகளை சிதைக்கிறது. நிலத்தடி நீரும் மேல்மட்ட நீரும் கிரகிக்கப்படாத செயற்கை உரங்களின் எஞ்சிய கழிவுகளால் மண் நஞ்சாகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரசாயன உரமிட்டதால் மண் பாதிப்பு, மண்ணின் தரம் குறைதல், விளைச்சல் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் அதிகரிப்பு, வேர் வழியாக கதிர்வரை விஷம் ஏறி சாப்பிடும் உணவு வரை பாதிப்பு, பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதனால் 1% மட்டுமே செடிக்கு செல்லும், 99% வரை மண்ணுக்கு செல்கிறது. ரசாயன உரம் பயன்படுத்துவதால் விதைகள் மூலம் பரவும் களைகள் காற்றில் வேகமாக பரவி அதிகப்படியான களைகளை உருவாக்குகின்றன. விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் கட்டுக்கடங்காத விலையேற்றம், போக்குவரத்து செலவு, ஆள்கூலி அதிகமாதல், ரசாயன உரம் பயன்படுத்த தேர்வு செய்வதில் குழப்பமான நிலை, இதனால் வீண் விரய செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள். இயற்கை உணவுப் பொருட்களால் ஏற்படும் நன்மைகள். நச்சுத்தன்மையற்ற கிருமிகள் இல்லாத உயர்தர உணவுப் பொருட்கள் உண்கிறோம் என்கின்ற திருப்தி ஏற்படுகின்றது. மனிதனின் வாழ்வு நோயற்றதாகவும் ஆயுளையும் கூட்டுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நல்ல ஆரோக்கியமான உணவு அமைகிறது. இயற்கை விவசாயத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள். வெப்பநிலையை சரியாக வைத்து அதிகமான பயிர் உற்பத்தி ஏற்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் நிலம், நீர், காற்று தூய்மையாக வைத்திருக்கிறது. நல்ல காற்றோட்டமும் காற்றில் உள்ள தழைச்சத்து, புரோட்டீன், 78% சத்துக்களை முழுமையாக கிரகித்துக் கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கை வேளாண்மை பச்சையத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அயல் மகரந்து சேர்க்கை நடைபெறுகிறது. சூரிய ஒளி சேர்க்கை நன்றாக நடைபெறுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை சுலபமாக ஈர்த்துக் கொடுக்கிறது. சீதோஷ்ண நிலையை சரியாக தக்கவைத்துக் கொள்கிறது. இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட உணவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவாகும். இயற்கை வாழ் உயிரினங்கள் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் மண்ணிற்கு ஏற்படும் நன்மைகள். மண்ணின் வளமும் பயிரின் வளமும் இணைந்து மேம்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பு சீர்படுவதோடு வேர்களின் ஓட்டமும் மேம்படுகிறது. எந்த நச்சுக் கழிவுகளையும் மண்ணில் விடுவது இல்லை. மகசூலை நல்ல விதத்தில் பெருக்குகிறது. மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்துக் கொடுக்கிறது. மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் நுண்ணுடு சத்துக்களை எடுத்துக் கொள்கிறது. மண் பாதுகாப்பு அளித்து நல்ல மகசூலை பெருக்குகிறது. தாவரங்களின் தண்ணீர் பிரச்சினை மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து தாக்குப்பிடிக்கிறது. அனைத்து வகையான தாவர சத்துக்களை கொண்ட ஓர் அங்க உரமாகும். காற்றோட்டம் ஈரப்பதம் சீர்படுகிறது. மண்ணின் தரம் உயர்கிறது. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணின் கார அமில தன்மையை கட்டுப்படுத்தும் இந்த விவசாயம் 100% நீடித்த நிலைத்த வாழ்வாதாரத்திற்கு உரிய விவசாயம் ஆகும். மண்ணில் கரிம சத்தை அதிகப்படுத்துகிறது. 1 கிராம் கரிமச்சத்து 20 கிராம் தண்ணீரை இழுத்துவிடும். இயற்கை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செயலளவில் அதிக மகசூலை பெறுகிறோம். மண்ணில் நுண்ணுயிரிகளை அதிகரிக்கும் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். மேலும் என்சைம்களை உருவாக்குகிறது. களையை கட்டுப்படுத்துகிறது. அதிகப்படியான விளைச்சல், அதில் அதிகப்படியான முளைப்பு திறன், அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது. நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதாரமே மண்ணில் உள்ளது. விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை கைவிட்டது ஏன்? இயற்கை உரங்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, இயற்கை கழிவுகளை மக்கவைக்கும் முறைகள் தெரியாமை, விவசாயத்தில் ஈடுபடும் கடினமாக உழைக்கும் தன்மையையும் குறைவதால், பசுமை புரட்சியின் மூலமாக தொடர்ந்து செய்த ரசாயன முறை விவசாயத்தால் எல்லை மீறிய அபாயகரமான விளைவுகள் ஏற்பட்ட பிறகு அரசாங்கமும் விவசாயிகளும் விழித்துக் கொண்டுள்ளன. காலப்போக்கில் இயற்கை விவசாயம் உலகளாவிய அளவில் விரிந்து பறந்துள்ளது. மனிதன் கலாச்சாரத்தை மறந்தான், காலத்திற்கு அடிமையாகிவிட்டான். காலம் மனிதனை ஆட்டுவிக்கிறது, மனிதன் மாட்டிக்கொண்டான். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பால் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பு, விளைச்சல் பாதிப்பு, உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்காமை, பருவமழை தவறுவது, ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளினால் விவசாயத்தில் அக்கறை காட்டாமையே காரணமாகும். தொழில்துறையில் வேலைவாய்ப்பு நாட்டம் அதிகரித்துள்ளதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பால் அதிகப்படியான விளைநிலங்கள் வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டன. பயிரிடப்பட்ட நிலங்களை விட பயிரிடப்படாத நிலங்கள் அதிகமாகிவிட்டன. நகரங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள நிலங்களை நில உரிமையாளர்கள் விவசாயம் செய்வதை கைவிட்டு மாற்றுத் தொழில்களுக்கு குத்தகைக்கு விடுகின்றனர் அல்லது விவசாயம் செய்யாமல் இருக்கின்றனர். தொழில்துறை, பணித்துறை, ஊரகம், உள்ளாட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவம் விவசாயத்திற்கு கொடுக்காததும், எதற்கெடுத்தாலும் மேலை நாட்டு பண்பாட்டை பின்பற்றுகிறோம், நாம் நமது பாரம்பரிய அறிவை வளர்ச்சியை பின்பற்றாதது சிந்திக்காததுதான்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாம்லா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும், இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்கா அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நினைத்தாலே இனிக்கும். திரைகானம் நேர்களே, நினைத்தாலும் நினைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெறின நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடல் கேட்கலாம். 8300191018 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய பாடலை தேர்வு செஞ்சு அனுப்பினா உங்களுக்கான விருப்பமான பாடல் உங்களை தேடி வரும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. அது மட்டும் இல்லாமல் 0423 கோடு ஆட் பண்ணி 2966781 ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் நேர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
1: பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து?
1: அசோக்குமார் பேசுகிறேன்.
0: ஓகே அசோக்குமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு. நீங்கள்லாம்?
0: ஹலோ.
1: நீங்களும் நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம் சார். இந்த இனிமையான இரவு பொழுதுல என்ன மாதிரி பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: சவாலே சமாளி படத்துல இருந்து சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு?
0: ஓகே சார், சவாலே சமாளி.
1: ஆமாங்க.
0: நீங்க இந்த சவால்களை எல்லாம் சமாளிச்சிருக்கீங்களா?
1: எத்தனையோ கடந்து வந்தாச்சுங்க.
0: ஓகே ரைட், சந்தோஷம். உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்க ஐயா.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பே.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: வான்வெளியில் வனந்தனம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய இரவு வணக்கத்துடன். கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் கந்தசாமி.
0: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பராக சார். தோட்டத்தில் அப்படியே சேர் போட்டு கருத்து நிலா வச்சுல உங்க

0: பாட்டுகளெல்லாம் கேட்டு
1: என்ன பாடல் கொடுக்கலாம் சார்?
0: சார் பாட்டு சொல்ல சட்டத்தை பத்தி.
1: ஓகே.
0: டெல்லி கீரை ராஜாவரம் சார், நான் ஒரு மாறு கார் வச்சுக்கிறேங்க.
1: ஓகே.
0: காருக்கு பின்னாடி மூத்தோசூல் வார்த்தையும் முதுநிலைக்காயும் முன்னே கசக்கும் பின்னே நிற்கும் வாசகம் எழுதி வச்சுக்கோங்க.
1: ஓகே சார், சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: கொண்டு போ காருக்கு பயணத்துக்குள்ளாலும் போனா நிறைய பேர் என்னை வந்து கை உருக்கி பாராட்டி போவாங்க.
1: ஓகே சார், சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கான பாடல் இதோ
0: சார். இந்த பாடலுங்க
1: சொல்லுங்க சார்,
0: சில பேர் டெலிகேட் பண்ணுங்க.
1: ஓகே சார்.
0: கொட்டைவரமணி முத்துக்குமார், நாயக்கனூர் வேலுமணி, தென்பன்மொழி சேனா மணிகண்டன், அனைத்து நண்பர்கள் இருக்காங்க.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாரு எங்கிருதுன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கோம் சார். ரேடியோ வாய்ஸை கம்மி பண்ணுங்க.
1: இருங்க சார், இருங்க சார், ரெடி வந்து நான் வெளியே வந்துடுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: மணிகாசன் சார்.
0: சொல்லுங்க மணி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்கள் தங்கத்தின் தங்க பதக்கத்தின் மேலே பாட்டு வாங்கி சார்.
0: ஓகே மணி, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்க சார்.

நம்மளுடைய அடுத்த பாடலுக்கான விருப்பம் நேயர் வாட்ஸ்அப் வழியா அவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ், சென்னை இரவு வணக்கம் படம் நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற படத்திலிருந்து பாடல் பருவமே என்ற பாடல் வந்து கேட்டிருக்காரு அந்தோனிராஜ். உங்களுக்கான பாடல் இதோ.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன் இருந்து நலமா
0: நலமா இருக்கோம் ராஜு சார். உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது.
1: ஆமாம் சார்,
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கவி குயிலிருந்து குயிலே கவி குயிலே.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: ஓகே, நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், தாங்கள் நலமா?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. ஊட்டி அருகே ரவிச்சந்திரன்.
0: ஓகே சார், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: ஒரு பழைய பாடல், புதிய பறவை என்கிற படத்திலிருந்து.
0: ஓகே,
1: இங்கே அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி, வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மணிக்குயில் படத்திலிருந்து காதல் நிடாவே என்ற பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: வாய்ப்புக்கு நன்றி.

நம்போ நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் வாட்ஸ்அப் மூலமா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனகரத்தினம் கனியம்புண்டி திருப்பூர் மாவட்டத்திலேருந்து இவங்களுடைய கேட்ட பாடல் உத்தமராசா படத்திலிருந்து இந்த மாமனோட மனசு அந்த பாடல்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய இறைவணக்கம். திருப்பூர்லேருந்து மனோஜா சந்திரசேகர்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இதே கோயில் இருந்துங்க.
0: ஓகே
1: ஊரோரம் ஆட்டுப்பத்தி.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்க.

நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொண்டோம். நிறைவு நேயர் வாட்ஸ்அப் வழி நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி புதுமன் சாலையிலிருந்து ராஜன், நந்தகுமார், உமா, சந்தீப், லத்திகா, ரோஹித், எங்களுக்கு கடலோர கவிதைகள் என்ற படத்திலிருந்து கொடியிலே மல்லிகைப்பூ என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். உங்களுக்கான பாடல் இதுவோ.

கேட்ட பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
1: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க.
2: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வர மாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்தின் இந்தியா ஹையஸ்ட் பே. இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் அ கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவர் ஆகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தெர் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ். எல்லா லெவல்ஸ்லையும் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸ்ல வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போ வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜா இருக்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு. நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஏ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 இயர்ஸ் நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் வந்து டஃப் கோர்ஸுன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃபெல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லையும் எலக்யூஷன் டிபேட் பிச் டெக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸு, செஸ் காம்படிஷன்ஸு, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸு, வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2,500 ரூபா டிஏ கொடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
2: ஆமா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவல்ல வின் பண்ணிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்க தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில், சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸ்லேருந்து 48 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குது. இந்த 48 பிரான்ச்சஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பிரான்ச்சஸில் இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 பிரான்ச்சஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 & 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2,500 பர் டே சப்

0: மேக்ஸிமம் 10 டேஸ் 5 டேஸ் கொடுத்து 10,000 ருபீஸ் மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்கே ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கேருந்து வின் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவல் போவாங்க. நேஷ்னல் லெவல் எங்கே வேணால் நடக்கும, சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு வேறு சிட்டிஸை பார்க்கறதுக்கு வேற வேற கல்ச்சரை பார்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணுன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. இப்போ எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பெங்களூர்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, எப்ப பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லாம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை தவிர நேஷனல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துகிறோம். இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம். அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1 டே செமினார்ஸ், 1/2 டே செமினார்ஸ், ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் லாங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னா வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், highlight the cultural and values of particular state. Every branch will be doing that events. The expenditure ellathiyum vandu bear pandrathu ICA. Ipo national conference la free, national talent search la free, students association irukku. So adula vandu avanga vandu leadership positions ku varanga. So they get the platform to for leadership skills and organize these programs for other students. So idellamum naanga nurture pandrom. So leadership, other talent spotting, participation, grooming, artificial intelligence, anything under the sky, ICA is spending on the students. Budget நீங்க பாத்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா we will be maximum வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க், ஐ எம் சோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும், டு பி பார்ட், பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷன்ல எனக்கு சர்வ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்கும் போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி, அப்புறமா வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன், இன்டர்வியூல உட்கார்றேன். மோர் தென் 1 ஆஃபர் தான், ஏன்னா 4th ரேங்க்னால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. நான் ஒரு கார்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூர்ல பிளேஸ் ஆனேன். என்னன்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் GMCS, நான் படிச்சப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 டேஸ் கோர்ஸ் ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 டேஸ் முடிச்சாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 டேஸ் என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். அதாவது நாங்கள் ரெடி ஆயிட்டோம், அடுத்த லெவல் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எங்களை இன்னொன்று ஃபைன் டியூன் பண்றாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் பிரசன்டேஷன், எதி டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிள்ல எட்டிக்வேட், ஆல் திஸ் வாஸ் தாட். ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா, நம்ம படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமா.
2: ஸோ அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது, and aim branch la irundavanga
1: even look wise ungalku solli kuduthu
2: exactly how to dress yourself well, how to communicate well, eppadi neenga approach pananum oru topic or approach pananum oru person or you know meeting la eppadi neenga ungala carry panikkanum. So idellame we were taught in those 15 days class. I had so many offers on hand that day, so I choose one this thing. And appove actually placement aagumbodhu ma'am, I remember my first idu per month 55k. I'm saying 2006, 20 years ago. That was the level of visibility that chartered accountants had. And still, ippo innum jaasti. So it is a very nice experience for me because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So Bangalore placement is a new environment. But I was confidence in it. It was already built in, Ilya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிருவேன், என்ன யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியா என்னாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும் போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்பிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யுவர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கத்துக் கொடுத்தாங்க. So it was a very nice experience and I would love to go back to that class, ma'am, frankly speaking. It was such a lovely experience.
0: Adhile with the entire... panna friendship still continuing.
2: Yes. 20 years reunion agapodhu, ma'am, engalukku, GMCS. In fact, on the background, la, oru 54 per irundhom, on the bachelor, 54 of us were there. And various backgrounds. Sila per vandhu village background, Andhra lindhu vandhavanga, Tamil Nadu-layum konjam interior lindhu vandhavanga. Na ellarkittayum pesirken. Ippa Chennai-la irundhavangalukku konjam confidence irundhuchu, ma'am. But... சபர்ப்ஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனல்ல பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போ அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஹி யூஸ் டு என்ஷூர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்ல இருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தார். ஈவன் த இன்ட்ரோவர்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப். ஸோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் தே டோன்ட் நோ டு செல் தெம்செல்ஸ் வெல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஹெசிடேஷன் ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் தட் இன்ட்ரோவர்டட் ஷெல். அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி எவ்ரி ஒன் இஸ் ஃபைன்லி பிளேஸ்ட். நிறைய பேர் சிஎஃப்ஓஸா இருக்காங்க, நிறைய பேர் சிஇஓஸா இருக்காங்க, எங்க பேட்ச்ல இருந்தவங்க சக்சஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிசினஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன், இட் கிவ்ஸ் அ டிஃபரண்ட் டைமென்ஷன் டு யுவர் திங்கிங் ஆக்சுவலி.
1: நிச்சயம் மேம். யங் ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மேம்? ஒரு பெரிய சக்சஸ் உங்களுக்கு அடைஞ்சிருக்கீங்க,
2: கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கணும். ட்ரை டு யூஸ் இந்த சோஷியல் மீடியாவை இன் அ பாசிட்டிவ் வே. ஃபன் இருக்கலாம், ஃபன் இல்லாம இல்ல. மேம் சொன்னாங்க ஹவ் த சிகாசா அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஐ ஹவ் கான் அஸ் அ ஜட்ஜ் ஃபார் த ஆர்ட் காம்படிஷன் சோ மெனி டைம்ஸ். உங்களோட பேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நெவர் லீவ் வாட் ஆக்சுவலி யூ லவ். இப்போ நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ரெண்டையுமே பர்சியூ பண்ணுறேன் அலாங் வித் மை ப்ராக்டிஸ். ஸோ எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஃபாலோ யூர் ஹார்ட், பி டிசிப்ளின்ட், பி கமிட்டட், அண்ட் இட்ஸ் பாசிபிள்.
0: கண்டிப்பா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர், ஓகேங்களா? டுவெல்த் வந்து மினிமம். நீங்க காலேஜ் வழியா டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம். தட் இஸ் இன் யோர் ஃபோர்த் செமஸ்டர் முடிச்ச உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்க வந்து இந்த கோர்ஸை வந்து அப்பவும் நீங்க யோசிக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம், ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்க நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படிச்சவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லியா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க, நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்சஸ் இன் தமிழ்நாடு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லையும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கோ வெல்விஷராக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ சோ மச்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் 5 கரத்தனை விருத்தம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜமாதங்கி, அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சுத்த தன்யாசிராக வர்ணம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகளினை கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசைகளடுத்து விஜயாம்பிகே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 10:16:45. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகாலட்சுமி ஜெகன்மாதா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மகாராஜபுரம் மிஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. காற்றில் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.3 டிகிரி செல்சியஸ் குறைவு. காற்றில் ஈரப்பதம் 73%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:02-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அரங்கிசை ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி, நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், பங்கேற்பவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே ஆசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் யமுனா, ஆர் சிவசங்கரன் ஆகியோர். தொடர்ந்து உழைப்பே வாழ்வின் அழகு கலந்துரையாடல், பங்கேற்பவர்கள் எம் சந்தோஷ், சி பிரவீன், பி கவி பொன்முத்து ஆகியோர். 12:10 சங்கீத சாரல், வி ஸ்ரீ வரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், மண் மணக்கும் மதுரை உரைச்சித்திரம், எழுதியவர் கே புருஷோத்தமன், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 362வது பகுதி, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:05 திரைகாணம், 8:45 அண்ட் எக்ஸசைஸ் ஆன் ஷெல்லிஸ் ரொமான்டிக் பாந்திசம், ஓ டு தி வெஸ்ட் விண்ட் கவிதை குறித்த இலக்கிய உரை, வழங்குபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை, ஸ்மிதா முகாஷி அவர்கள் வழங்கியுள்ள கயால். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.